நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 24 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 7 தேதி வியாழக்கிழமை. மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

நெஞ்சத்தளவில் பொருந்தாத சிந்தையுடையவரை அவர் சொல்லும் நல்ல சொற்களை வைத்துக்கொண்டு அவரை நண்பர் என நம்பிவிடக்கூடாது. குறள் எண் 825 அதிகாரம் கூடா நட்பு.

0: நெஞ்சத்தளவில் பொருந்தாத சிந்தையுடையவரை அவர் சொல்லும் நல்ல சொற்களை வைத்து கொண்டு அவரை நண்பர் என நம்பிவிடக்கூடாது. குறள் எண் 825 அதிகாரம் கூடா நட்பு.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் பேராசிரியர் முனைவர் எஸ் விமல் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, 7:10 தமிழ் அமுதம் வழங்குவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7:00 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலம், நம்மை நாம் நேசிப்போம், கே அன்பரசி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 அரங்கிசை, ஆர் ஹரிராம் அவர்களின் வீண இசை, ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மேண்டலின் இசை, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர் மாலா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தடைகளை தாண்டி ஹைதராபாத்தில் நடைபெற்ற 72வது தேசிய சீனியர் பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்ற தமிழக அணியின் விளையாட்டு வீராங்கனை தூத்துக்குடி எம் ரேணுகாதேவி அவர்களுடன் நேர்முகம். சுற்றுலா போலாமா, ஷிம்லா பற்றிய தகவல்கள் வழங்குவர் பி முத்துச்செல்வி அவர்கள். சிந்திக்க சில நிமிடம் வழங்குவர் டாக்டர் டி சங்கரி அவர்கள். 2:15 திரைக்காலம், 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள், 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 340

0: ஓராம் பகுதி இடம்பெறும். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு. சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைகாணம். 9:30 நாடக மலர். கல்யாண கலாட்டா நாடகம் எழுதியவர் கே பக்கிரியப்படவர்கள். நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மெல்லிசை நிகழ்ச்சி. ராஜேஷ்குமார் சோதடார் அவர்களின் குஜராத்தி நாட்டுப்புற இசை. 10:30 முகமது வக்கீல் அவர்களின் கசல் இசை இடம்பெறும். 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம். 6:35 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சாய்பாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ. 9:02 ரெயின்போ ரா. 10:02 கெட்சர்கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர்மாலா திட்டம் குறித்த தகவல்கள். 12:05 ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைக்காணம். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 2:30 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: 6:00 தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளன. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26 விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையோட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02. நேர்களை 101.4 FM ரெயின்போவில் மாலை 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தலசீமியா தினத்தை ஒட்டி ரத்தவியல் நிபுணர் டாக்டர் ரேவதிராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:00 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ். 5:02 ரெயின்போ மேடை. 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 திரை ராகம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரீவைண்ட். 100.1 FM கோல்டில் காலை 7:25 திரை இசை. 7:30 ஆட்சவேரை. 8:30 திரை காணும். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரை காணும். 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் பி மதுசூதன ராவ் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 12:00 திரை காணும். 12:50 மெல்லிசை. 1:10 இசை மலர். பி எஸ் சீதாலட்சுமி அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின். அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா.

0: 2:30 திரைக்காலம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா, 5:00 அரங்கிசை. விஷால் ஆர் சப்புராம் அவர்களின் சித்திரவீணை இசை, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கே பிரவீன்குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், வாய்ஸ் ஆஃப் மாடரேஷன், விஷன் ஆஃப் ஃப்ரீடம். கோபாலகிருஷ்ணா கோகலே உரை வழங்குபவர் ஆர் அம்ரீஷ், மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஆர் அவினீஷ், மியூசிக்கல் டேலண்ட் கே ஆர் தேஜஸா வழங்கும் பாட்டு, ரோட் சேஃப்டி டுடே லைஃப் சேஃப்டி டுமாரோ ஆர் ஆர் வழங்கும் உரை. 7:50 8:10 திரைக்காலம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைக்காலம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 திரைக்காலம், 10:02 திரைமினல், 11:02 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 திரைத்துளி, 2:15 திரைக்காலம், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர்மாலா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும், 3:00 திரைச்சோலை, 4:02 திரைக்காலம், 5:10 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை தன்வி குரானா. Bihar Chief Minister Samrat Chaudhary will expand his cabinet today. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah and several senior NDA leaders will attend the swearing-in ceremony to be held at Gandhi Maidan in Patna at 12:10 p.m. Our correspondent reports that the cabinet expansion is being carried out based on the formula followed in the previous government. Around 15 BJP and 14 JDU MLAs are likely to take oath as ministers. Additionally, two ministers from Lok Jan Shakti Party, Ram Vilas, and one each from Hindustani Awam Morcha and Rashtriya Lok Morcha are expected to be inducted. In a shocking incident, Chandranath Rath, close aide of BJP leader Shuvendu Adhikari, was shot dead by unidentified assailants in Madhyam Gram, North 24 Parganas district of West Bengal. According to reports, miscreants on motorbikes opened indiscriminate fire at his car in Doharia last night. Chandranath was rushed to a local hospital but was declared dead on arrival. His driver, Buddhadev Behra, also sustained multiple bullet injuries and has been shifted to a Kolkata hospital in critical condition. Hospital authorities confirmed two bullets pierced through Chandranath's heart and one hit his abdomen, while Buddhadev suffered injuries to his chest, abdomen and arm. Sources say 8 attackers on 4 bikes followed the car and ambushed it, allegedly acting on prior information about his route. Defence Minister Rajnath Singh and the Chief of Defence Staff General Anil Chauhan will grace the second edition of Joint Commanders Conference in Jaipur today. The two-day conference on the theme Military Capability in New Domains assumes significance as it coincides with the first anniversary of Operation Sindoor. President Draupadi Murmu received her Vietnamese counterpart Tho Lam at Rashtrapati Bhavan yesterday evening. She also hosted a banquet in the honour of the visiting dignitary. The President said the elevation of India-Vietnam ties to an enhanced comprehensive strategic partnership will not only provide momentum to the bilateral cooperation but also contribute to peace and prosperity in the region. Yesterday, India and Vietnam have signed multiple agreements in areas including digital technology, rare earths, medical regulation, public sector audit, digital payments and culture and tourism. The MOUs were inked after talks between Prime Minister Narendra Modi and Vietnam's President Tho Lam in New Delhi. In a joint statement, Prime Minister Modi announced that both nations have decided to elevate their ties to an enhanced comprehensive strategic partnership following wide-ranging discussions.
2: भारत और वियतनाम का bilateral trade पिछले एक दशक में

0: डबल होकर 16 बिलियन डॉलर तक पहुंच चुका है। 2030 तक इसे 25 बिलियन डॉलर तक पहुंचाने के लिए हमने कई महत्वपूर्ण निर्णय लिए हैं।
1: Delhi will host Commonwealth Table Tennis Championship 2026 at the Tyagaraj Stadium with players from more than 35 countries expected to participate. Jointly organized by Delhi Government and Table Tennis Federation of India, the championship will be held from 27th of July to 2nd of August. Chief Minister Rekha Gupta announced that Delhi has a long legacy of hosting international sporting events and the championship will further strengthen the city's position on the global sporting map. In IPL cricket, Sunrisers Hyderabad defeated Punjab Kings by 33 runs at Rajiv Gandhi International Stadium, Hyderabad last night. Chasing a target of 236 runs set by Sunrisers Hyderabad, Punjab Kings could manage to score 202 for 7 in stipulated 20 overs. Today, Lucknow Super Giants will face Royal Challengers Bengaluru at Bharat Ratna Shri Atal Bihari Vajpayee Ekana Cricket Stadium, Lucknow. The match will start at 7:30 p.m. The government has debunked an image circulating on social media claiming that Union Home Minister Amit Shah has said that West Bengal will become a dry state from 30th of September. The fact-check unit of the Press Information Bureau, PIB, informed that the image is fake and digitally edited. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி ஒலிக்கிறது எனைத்தானும் நல்லவை கேட்க.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.
4: குறைவிலா நிறைவே, கோதிலா அமுதே. இறைவன் இன்ப வடிவானவன். அவனுடைய உண்மையான சத்து சித்து நிலைகளை அறிந்து இறைவனுடன் பொருந்தியவர்கள் இன்பமயமாகவே மனம் பொருந்தி விடுவதால் துன்பமான உலகின் ஆசாபாசங்களை நீக்கியவர்களாகி விடுகிறார்கள். லோகாதாய செயல்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி, துன்பம் வருவது இயல்பு. அந்த துன்பத்தையும் மூன்று வகையாக பகுக்கலாம். விதிவசத்தால் வரும் துன்பம், பொருளின்மையால் வரும் துன்பம், உடல் நலத்தால் வரும் துன்பம். இடுக்கண் வருங்கால் நகுக நாம் அனைவரும் அறிந்த குறட்பாதான். பல நேரங்களில் பிறருக்கு துன்பம் வந்தால் மகிழ்கிறோம், அதே துன்பம் நமக்கு வந்தால் புலம்புகிறோம். துன்பம் வரும் வேளையில் நம்மால் சிரிக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வி நம்முள் எழுகிறது. துன்பம் உச்சத்தை அடைகிற போதுதான் அதை தாண முடியாமல் ஒரு தீர்வையும் தேடுகிறோம். அப்படியானால் துன்பத்தின் முடிவில் இன்பம் காத்திருக்கிறது என்பதுதானே பொருள். நாம் இன்பம் என்றெண்ணி வீடு வாசல் தோட்டம் துறவு என்று வாங்குவதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறோம். அதனால் துன்பம் ஏற்படுவதும் இயல்பே. ஜப்பானைச் சேர்ந்த ஜென் துறவியான பொகுயு மற்ற ஞானிகளை விட ரொம்பவே வித்தியாசமானவர். இவருக்கு ஏராளமான சீடர்கள் உண்டு. பொகுயுவை சந்திக்க ஒருவர் வருகிறார். அவர் பொகுயுவிடம், நீங்கள் எந்த விதமான பயிற்சியை மேற்கொள்கிறீர்கள் என்றார் வந்தவர். பொகுயுவோ, பயிற்சி என்று எதுவும் இல்லை, பசிக்கும் போது உண்பேன், உறங்க தோன்றும் போது உறங்குவேன் என்கிறார். வந்தவர், நானும் இவற்றையெல்லாம் செய்கிறேன், நான் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவரும் இதைத்தான் செய்கிறார்கள், இதில் என்ன பயிற்சி இருக்கிறது என்று கேட்கிறார். பொகியு, நீங்கள் செய்யும் செயல் என்ன என்பதை உணராமல் செயல்படுகிறீர்கள், மேலும் திட்டங்கள் போடுகிறீர்கள். என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலே வேறொன்றை சிந்திக்கிறீர்கள், வேறொன்றை பார்க்கிறீர்கள், வேறொன்றை பற்றி பேசவும் செய்கிறீர்கள். அத்துடன் உங்களை அறியாமலேயே சாப்பிட்டு முடிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது. உறங்கும் போதும் பல எண்ணங்கள் குறுக்கிடுகின்றன. உருண்டு புரண்டு தூங்குகிறீர்கள், கனவு காணுகிறீர்கள், விழிக்கிறீர்கள், மீண்டும் உறங்குகிறீர்கள். ஆனால் நான் எந்த செயலை செய்தாலும் நிகழ்காலத்தில் இருந்து செய்கிறேன் என்றாராம். அதன் பிறகாக பொகுயுவின் வாழ்வில் நடந்த மற்றொரு சம்பவம். பொகுயுவிடம் ஒருவர் சீடராகும் விருப்பத்துடன் வந்தார். ஆனால் அந்த சீடனை பொகுயு விரட்டிவிட்டார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு பொகுயு இறந்த பின்னர் அவரால் விரட்டிவிடப்பட்டவர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். பொகுயுவே தன்னுடைய குரு என்றார். இதை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம். தன்னை சீடனாக ஏற்க மறுத்தவரை குரு என்கிறாரே என்று சிலர் பரிகாசமும் செய்தனர். அதற்கு அந்த துறவி பதில் சொன்னார், பொகுயு அவர்களுடைய மறுப்பு அவர் என்னை விரட்டி அடித்தது, நிராகரித்தது. இதற்கெல்லாம் காரணம் தன்னை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதுதான்.

0: அவர் எனக்கு உணர்த்திய செய்தி. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு நிழலாக போயிருப்பேன். அவர் நடந்து கொண்டதைப் போலவே நடந்திருப்பேன். அவர் சொன்னதை நானும் சொல்லியிருப்பேன். அவருடைய பிரதியாக நான் மாறியிருப்பேன். நான் தவறி போய்விடக் கூடாது என்பதற்காகவே கடுமையாக நடந்து கொண்டார். அவரது கடுமையே எனக்கு அவர் காட்டிய கருணையாகும். அதை புரிந்து கொண்டதால் தான் எனக்கு ஞானம் கிடைத்தது என்றார் புதிய துறவி. ஒரு ஞானியை பின்பற்றுவது என்பது அந்த ஞானியைப் போலவே மாறுவதல்ல. அந்த ஞானி சென்ற வழியில் ஞானத்தை தேடுவதே உண்மையான ஞானம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்வதும், சான்றோர்கள் வாழ்க்கையின் வழியை தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதுமே குறைவிலா நிறைவாழ்வு வாழ்வதற்கான வழி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.

நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:25 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியில் இனி நாகூர் எம்எம் யூசப் பாடியுள்ள பாடல்.

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35 ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 24 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
3: வேளாண் ஆலோசனைகள். நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்களில் இலைப்பெண் தாக்கம் தென்பட்டால் தயாமீதாக்சிம் 25% WG ஒரு ஹெக்டேருக்கு 100 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் 1 ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்க அறிகுறி தென்படும் பட்சத்தில் கார்பன் டாசிம் 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசில்லஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விருடி 1 ஏக்கருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் 1 லிட்டரில் 5 மில்லி ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளின் குளிர்ந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்ட பாதிகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளிகளிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்கள் மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லைட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது.

பாக்டீரிய இலைக்கருகள் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும். அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடுநரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகள்

0: காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடுநரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைசத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைசத்து உரம் அளிப்பதை தவிர்க்க வேண்டும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: ஒரு தொழில இருந்து லாபம் ஒருதான் நஷ்டம் ஒருதான்றது பாக்குறது முக்கியமா. நம்ம இந்த தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய வரவுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும்போது அந்த வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவாக வரும், அதாவது லாபகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த தொழிலில் செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
0: உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன்வண்டுகள் கோழிக்குண்டு அளவுள்ள மாம்பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள். புழுக்கள் காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலமானது 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்குட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனான 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். நிலக்கடலையில் அசுவினியை கட்டுப்படுத்த தட்டை பயிரை ஊடு பயிராக பயிரிட்டு இயற்கை எதிரிகளான பொறிவண்டு, பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சி மற்றும் சிலந்திகள் போன்றவற்றை கவருவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சியினை 1 ஏக்கருக்கு 1000 எண்ணிக்கையில் விடுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். வேப்பங்கொட்டை பருப்பு சாறு 5% கரைசல் தெளிக்க வேண்டும். அல்லது இமிட்டோக்ளோபிரேட் 17.8 SL 40 முதல் 50 மில்லி 1 ஏக்கருக்கு தெளிக்கலாம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஏதுவாக ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மர

0: நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அயர்ச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
2: தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சியமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள ESI மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற

0: கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி, தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேக்கா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல் வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோச நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்த் அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் குவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று

0: நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், வர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாக்ராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: சூழல் அறிவோம்.
1: குன்மிங் மான்றில் உலகளாவிய பல்லுயிர் கட்டமைப்பு பிளாஸ்டிக் மாசுபாட்டை 2030 ஒழிக்க வேண்டும் என்று கூறுகிறது. பிளாஸ்டிக் மாசுபாடு என்பது கடற்கரையில் உள்ள குப்பைகளை விட அதிகம். கடல் பிளாஸ்டிக் கழிவுகள் PFAS மற்றும் கன உலோகங்களை சிறிய நன்னீர் ஏரிகள் மற்றும் குளங்களின் நீரில் அபாய அளவை மீறும் அளவில் வெளியிடுகின்றன. பறவைகள் மற்றும் விலங்குகள் இந்த தண்ணீரை குடிக்கின்றன. PFAS என்பது இயற்கை சூழலையும் மனித ஆரோக்கியத்தையும் அச்சுறுத்தும் ரசாயனங்கள். நார்வே நமக்கு வெளிப்புற பொழுதுபோக்கு மற்றும் கற்றலை வழங்கும் அற்புதமான இயற்கை இடங்களுக்கு தாயகமாகும். சுற்றுச்சூழல் சீரழிந்து வருகிறது, இனங்கள் மறைந்து வருகின்றன, மேலும் மக்கள் தொகை கடுமையாக குறைந்து வருகிறது. இவை முற்றிலும் மனித நடவடிக்கைகளின் விளைவாகும். சுற்றுச்சூழல் பிரச்சினை கடுமையானதாக மாறுவதற்கு முன்பு அதை சுற்றுச்சூழல் சவால் என்று அழைக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு இன்னும் செயல்பட வாய்ப்பு உள்ளது. நமது சகாப்தத்தின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சவால்களில் ஒன்று பிளாஸ்டிக் மாசுபாடு. கடலிலும் கடற்கரையிலும் சேரும் பிளாஸ்டிக் மறைந்து விடாது, அது மைக்ரோ பிளாஸ்டிக்காக உடைந்து சுற்றுச்சூழலில் தங்கிவிடும். இது கடல்வாழ் உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள் மற்றும் இறுதியில் மனிதர்களாகிய நம்மை அச்சுறுத்துகிறது. இது நாம் தொடர்ந்து தள்ளி வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல, அதை தீர்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 19 மில்லியன் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் ஆறுகள், ஏரிகள் மற்றும் பெருங்கடல்களில் செல்கிறது. இது வரவிருக்கும் பல தசாப்தங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும்.
0: இடம்பெற்றது சூழல் அறி

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பையில பேகும் எதுவும் எடுத்துக்கல?
1: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டே சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட, ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழல நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே.

0: பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: வானிலை, மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு ஏதும் இல்லை. இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகளவு 36.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 28.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 82 விழுக்காடு. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 34.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.8 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 28.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 85 விழுக்காடு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. தன்னம்பிக்கை எனும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள். தன்னம்பிக்கை எனும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள் என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது. புத்தம்புது காலையில் இனி திரை இசை கேட்கலாம். அலைப்பாயுதே திரைப்படத்திற்காக கல்யாணி மேனன், ஹரிணி, நெய்வேலி ராமலட்சுமி பாடியுள்ள பாடல்

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: திரையிசையில் நிறைவாக ஆனந்தம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடி உள்ள பாடல்

0: திரை இசை கேட்டீர்கள். நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.
2: கல்வி கற்றவர்கள் மேல் நம் நாட்டில் உள்ளோர் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். படித்தவர்களை பாராட்டி போற்றுகிறார்கள். அப்படி போற்றுவதற்கு காரணம் அவர்களின் அறிவுதான் என்பது எளிதில் விளங்கும். படித்தவர்கள் அறிவு நிலை பெற்றவர்களாக விளங்கவில்லை என்றால் அவர்கள் மேல் வைத்த நம்பிக்கை வீண் நம்பிக்கை ஆகிவிடும். படிப்பு என்பது கல்வி நிலையத்துடன் முடிந்துவிடாது. வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எரிகிற விளக்கினால்தான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும் என்பது போல் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் ஒருவனால்தான் பல புதிய உண்மைகளை கண்டறிந்து வெளிப்படுத்த முடியும். கல்லூரியில் படித்துவிட்டேன், இதற்கு மேல் படிக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டு படிக்காமல் இருந்தால் அதுவரை கற்ற அறிவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். உலகம் ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புடன் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கும் புதிய அறிவு நிலைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். கல்வி என்பது அடிப்படை கல்வி என்றும் பள்ளி கல்வி என்றும் உயர்கல்வி என்றும் ஆராய்ச்சி கல்வி என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கல்வியில் உள்ள இந்த படிநிலைகளை உணர்ந்து கல்வியை கற்றிட வேண்டும். அடிப்படை கல்வி கற்றோரும் தொடர்ந்து கற்றால் ஆராய்ச்சி கல்வி பெற்றோருக்கு இணையான அறிவினை பெற முடியும். நான் அடிப்படை கல்வி மட்டும்தான் படித்திருக்கிறேன் என்று சோர்ந்து போகாமல் தொடர்ந்து படிக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் 5ஆம் வகுப்பைத்தான் நிறைவு செய்திருந்தார். ஆனால் அவர் பெற்ற அறிவு நுட்பம் என்பது ஆராய்ச்சி கல்வி கற்றோரின் அறிவை விடவும் உயர்நிலையில் இருப்பதை நாம் அறிவோம். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றுவோருக்கு தேவையான குடியிருப்புகளை உருவாக்குவதற்கு சிறந்த வழிகாட்டலை வழங்கினார் காமராஜர். திருச்சியில் அமைந்துள்ள பெல் என்ற கொள்கலன் ஆலையை உருவாக்குவதற்கு தேவையான தண்ணீர் வசதி கொண்ட பகுதியாக திருச்சிக்கு அருகில் உள்ள இடத்தை தேர்வு செய்து கொடுத்தவர் காமராஜர். இதைப்போல் மேலும் பல தொழில்நுட்பம் சார்ந்தவற்றில் ஆர்வத்துடன் அறிவும் கலந்து செயல்படுத்தியவர் அவர். அதனால்தான் அவரை கர்மவீரர் என்று போற்றுகிறோம். கல்வி அறிவு குறைவு என்றாலும் உயர்கல்வி கற்றோருக்கு இணையாக தனது அறிவுத்திறனை நூலறிவினால் வளர்த்து கொண்டவர் காமராஜர். காமராஜரைப் போல் கல்வியை முழுமையாக பெறாதவர்கள் தாங்கள் படிக்கும் நூலினால் முழுமையாக கற்றோருக்கு இணையான அறிவை பெற இயலவில்லை என்றாலும் ஓரளவு அறிவினை நிச்சயம் பெற முடியும். கல்வி அறிவு பெற்றவர்களால் நுட்பத்தை அறிந்து வெளிப்படுத்த இயலவில்லை என்றால் அவர்கள் கற்ற கல்வியினால் பயன் எதுவும் ஏற்படாது. படித்தும் அறிவில்லாதவர்களை பார்த்து உனக்கு படித்திருந்தும் அறிவில்லை என்று கூறுவதை கேட்டிருக்கிறோம். படித்தவர்கள் எந்த பாவச் செயலையும் செய்ய மாட்டார்கள் என்று இந்த சமுதாயம் நம்புகிறது. அந்த நம்பிக்கையைப் போலவே அவர்கள் அறிவு நுணுக்கம் பெற்றவர்கள் என்றும் நம்புகிறார்கள். படித்தவர்களிடம் அறிவு நுட்பம் வெளிப்படவில்லை என்றால், நுட்பமான கருத்துக்களை அறிந்து கொள்ளும் அறிவு இல்லை என்றால் அவர்களை மரம் என்று ஔவையார் பாடியுள்ளார். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், அவை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம் என்று மூதுரை பாடல் தெரிவிக்கிறது. கற்ற அறிஞர்கள் அமர்ந்திருக்கும் அவையில் ஒரு ஓலையில் எழுதப்பட்ட வாசகத்தை படித்து

0: தன் உட்பொருளை உணர்ந்து வெளிப்படுத்த இயலாதவன் மரம் போன்றவன் என்று இந்த மூதுரை பாடல் தெரிவிக்கிறது. கிளைகளோடும் வளர்களோடும் காட்டில் பெரிய மரங்கள் நிற்கின்றன. அவையல்ல மரங்கள், அவையில் கொடுக்கப்பட்ட ஓலையில் எழுதப்பட்ட வாசகத்தின் உட்பொருளை அறிந்து தெரிவிக்க இயலாதவன்தான் மரம் என்று பாடியுள்ளார். கல்வி கற்றால் மட்டும் போதாது, நாம் கற்ற கல்வியின் பயனாக நுணுக்கமான அறிவை வெளிப்படுத்த வேண்டும் என்று நுட்பமாக படிப்போம், அறிவை மேம்படுத்துவோம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோ வான் டுவான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின்போது இந்தியா வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரினாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போபோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரினாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரினாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரினாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவு

அறிமுகப்படுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா 1 உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10 ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு ட்ரோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக், அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது.

0: காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25, 10:00. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
2: வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
3: காமன் ப்ராப்ளம், நம்ம சரி பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து கேட்ராக்ட். குழந்தை பிறக்கும் போதே கேட்ராக்டோட பிறக்கலாம். அவங்க அம்மாவே பார்த்த உடனே சொல்லுவாங்க, அந்த கண்ணுல வெள்ள மணி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு வந்து கொண்டு வந்து காமிப்பாங்க. காமிக்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரியும் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம உடனடியாக 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளேயே ஆப்ரேஷன் பண்ணி அந்த கேட்ராக்டை எடுத்துட்டாதான் அந்த குழந்தைங்களோட நரம்பு, கண்ணு நரம்பு, நம்ம விழித்திரை வந்து வலுவடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தெரியாம விட்டுட்டோம்னாக்கா அந்த விழித்திரை வலுவிழந்து போச்சுனாக்கா அதுக்கப்புறம் அந்த வைத்தியம் பண்றது ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்ம கண்கள் அம்மாவோட கருவில் இருக்கும் பொழுது சில மாறுதல்கள், அதாவது ரத்தத்தில் சில மாறுதல்கள் வரலாம், அதனால கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகலாம். ஒரு சில பேருக்கு வந்து பிரெக்னன்சியில வந்து டயபெட்டிஸ் வரும், அம்மாவுக்கு டயபெட்டிஸ் வரும், சுகர் இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில அம்மாக்களுக்கு வந்து 3வது மாசத்துல ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து போயிருக்கும், எனக்கு மைல்டா ஜுரம் வந்தது, டாக்டர் கிட்ட போனோம், சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வைரஸ் ஆனது இந்த குழந்தைங்களுக்கு கண்ணில் கேட்ராக்ட் வளர்றதுக்கு அந்த நேரத்தில் அந்த தடுக்கிறதுக்கு இல்லாமல் குழந்தைகளோட கண்கள் வந்து கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிடும். கண் மாற்று அறுவை சிகிச்சைன்றது கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல இப்ப நம்ம சொல்றோம். அதுல நம்ம என்ன பண்றோம்னாக்கா இந்த கருவிழியை மாத்திரம் எடுத்துட்டு புது கருவிழி வச்சு கண்களுக்கு ஒளி கொடுக்கறதுக்கு நம்ம அறுவை சிகிச்சை பண்றோம். நம்ம கண் தெரியாம குழந்தைங்க பிறந்தாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு, மேலே பாக்கிறதுக்கு கண்ணு நல்லா இருக்கு, ஆனா கண்ணு தெரியல, அவங்களுக்கு நரம்பு தான் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த கண் அறுவை சிகிச்சைனால அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. நரம்பு நல்லா இருந்தாதான் நம்மளால இந்த கண் அறுவை சிகிச்சை நம்மளால பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைங்களுக்கு அந்த கருவிழியை எடுத்துட்டு மாற்று அறுவை சிகிச்சை, மாற்று கருவிழி வச்சு அறுவை சிகிச்சை நம்ம பண்றோம். இந்த கருவிழி நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னாக்கா இறந்தவர்கள்கிட்ட வந்து நம்மளுக்கு கருவிழி கிடைக்குது. ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கருவிழியை நம்ம வந்து 6 மணி நேரத்துக்குள்ள எடுத்து அதை ஒரு பர்டிகுலர் கெமிக்கல்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் குழந்தையாக இருக்கட்டும், இல்லை சில பேர் வந்து அடிபட்டு கண் பார்வையை இழந்திருப்பாங்க, அந்த கருவிழி அப்படியே வெள்ளையாயிட்டு இருக்கும். ரொம்ப காமன் ப்ராப்ளம் வந்து நம்ம பட்டாசு வெடிக்கிறது, அதில் ஆகலாம். இல்லை நம்ம வெளியில் ஏதாவது கண்கள் ஏதாவது இன்ஜுரி ஆகி அதுலேருந்து அந்த கருவிழியை வந்து வெள்ளையாடைஞ்சிருக்கலாம். இது இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இறந்தவர்களிட எடுக்கிற கருவிழியை அவங்களுக்கு வச்சு அந்த மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். ஆனால் கண்கள் சுத்தமாக நரம்பே வேலை செய்யலை அப்படின்னும் போது இந்த சிகிச்சை அவங்களுக்கு ஒன்றும் பயனளிக்காது. கண்கள் வந்து இறந்த பிறகு நம்ம எடுக்கிறோம்னாக்கா அவங்களுக்கு வந்து கேன்சர் வியாதி இருந்து அவங்க இறந்துருக்க கூடாது, HIV இருக்கக்கூடாது, அப்புறம் வெனீரியல் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த டிசீஸ்லாம் இருக்கக்கூடாது. ரீசன்ட் டைம்ஸ்ல ஜாண்டிஸ் அந்த மாதிரி வந்து இப்போ HBS AG எல்லாம் சொல்றாங்க, சில விதமான வேறுபட்ட ஜாண்டிஸ்

0: அந்த மாதிரி ஜாண்டிஸ் எல்லாம் இருந்தா அவங்க கிட்ட இருந்து கண்கள் எடுக்க கூடாது. இப்ப நார்மலா இறந்தாங்க இல்ல அவங்க வந்து வேற ஏதோ காரணத்துக்காக கண்கள் அறுவை சிகிச்சை இல்ல கேட்ராக்ட் பண்ணி இன்ட்ராகுலர் லென்ஸ் வச்சிருக்காங்க இல்ல சுகர் இருக்கு பிபி இருக்குன்னா கூட தாராளமா கண்கள் தானம் நம்ம பண்ணலாம். சோ கண்கள் தானம்ன்றது வந்து ஒரு நல்ல தானம். ஏன்னா ஒரு நம்ம ரெண்டு கண்ணை நம்ம தானம் கொடுத்தோம்னா யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு கண்ணு பொருத்தணும்னா கூட அவங்களுக்கு ஒரு கண் பார்வை தெரியும். அதனால தானத்துல சிறந்தது வந்து கண் தானம். அதை வந்து தாராளமா யாரா இருந்தாலும் பண்ணலாம். அது வந்து ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த இறந்த உடனே நம்ம கண் வங்கி ஐ பேங்க் நாங்க சொல்லுவோம் அவங்களுக்கு உடனே போன் பண்ணிட்டா அங்கிருந்து டாக்டர்ஸ் வந்து அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அது 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம பண்ணலாம்.
1: இதுவரை ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.

0: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார். பணம் இருந்தாலே அந்த நினப்பு தானாக வந்துடும். அதனால் இவரும் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும். உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அது போதும், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவா. இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்டப்பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்கள், இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான்னார். ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படின்னார் அவர். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ஊசியை பத்திரமாக வச்சுருக்கணும். நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வரப்போகிறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பித்தாராம். குருநானக் சொல்கிறார், இதை பாருங்கள், நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமேல் என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்கறதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முறையான வழியில் பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில் செலவு பண்ணணும். அதனால் ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்கள், அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போகிறவங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்பட செய்து அதனால் ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போக முடியுமா? இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்கிற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் எப்போவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்கே மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அவங்களில் சில பேர் அங்கே இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னென்னா, அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்கே இருக்க பாருங்க, அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம்.
0: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை books இருக்கு.
0: Thanks பா.
3: என்னங்க குழந்தைக்கு books போய் gift-ஆ வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லமா, மத்த gifts-லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா books படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்கள் அவள லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கத்து கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயும் சந்தோஷம் இருக்குல்ல.
4: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: சிந்து பைரவி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நேரம் 7:37. புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
2: ஆண்டு எழுதப்பட்ட இந்த பாடல் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அதன் ரம்மியம் மாறாமல் இருக்கிறது. இதுவே ரவீந்திர சங்கீத்தின் தனித்துவமாக கருதப்படுகிறது. வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் எழுதப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட இசை அம்சங்களிலிருந்து விலகாமல் பாடப்படுகிறது. மேற்கத்திய இசை, ஹிந்துஸ்தானி இசை மற்றும் வங்காள கிராமிய இசை என ஒரு அழகிய கலவை இந்த ரவீந்திர சங்கீத். மேற்கு வங்க மாநிலத்திலும் வங்க தேசத்திலும் இந்த இசை பிரபலமானது. தாகூர் அவர்கள் தனது பாடல்களில் கூறாத உணர்வுகளே இல்லை. பூஜா பொர்ஜாய், பிரேம் பொர்ஜாய் என ஆன்மீக சிந்தனையிலிருந்து மனித மனதில் புதைந்து கிடக்கும் பல உணர்வுகளை கவிதைகளாகவும் கதைகளாகவும் எழுதியவர் தாகூர் அவர்கள். ஏழை, பணக்காரர், சிறியவர், பெரியவர் என அனைவரது குரலாகவும் தாகூரின் படைப்புகள் பிரதிபலிக்கின்றன. 2000 மேற்பட்ட பாடல்களை கீதா பிட்டன் என்று தொகுத்துள்ளனர். புராணங்கள், உபனிஷதங்களில் முழுமையான பயிற்சி பெற்றவர் தாகூர் என்பதால் சமஸ்கிருத மொழியின் தாக்கம் காணப்படுவதாக ரவீந்திர சங்கீத் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பிரபல பாடகர்கள் மட்டுமின்றி வங்க மாநிலத்தில் உள்ள பாமர மக்களும் இந்த இசையை அத்தனை அழகாக பாடுகின்றனர். செழுமையான எழுத்துக்களால் படித்தவர்களையும் இசையின் ஜாலத்தால் படிப்பு அறியாதவர்களையும் கவர்ந்தார் ரவீந்திரநாத் தாகூர். இந்த

0: இசையை பாட முறையாக பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. காரணம், அதில் அமைந்துள்ள இசை நுணுக்கங்கள் தங்களது பெருமையான அடையாளமாக கருதும் வங்கமொழி மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இதனை கற்றுத்தருகின்றனர். பறந்து விரிந்து துள்ளிப்பாயும் கங்கை நதியில் படகு சவாரி செய்தபடியே இயற்கை எழிலை ரசிப்பவர்களுக்கு பயணத்தை மேலும் மெருகூட்ட படகோட்டியும் இந்த அழகிய இசையை எளிதாக பாடுவதை ரசிக்க முடியும். தாகூர் அவர்களின் இலக்கிய ஆற்றலை உணர்ந்த வங்கமொழி மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வோடு இந்த ரவீந்திர சங்கீதத்தை பிணைத்துவிட்டனர். தேசிய கீதம் தந்து இந்திய உணர்வை அள்ளி ஊட்டி ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் தாகூர் அவர்கள் ஒன்றி கிடக்கிறார்.
1: உங்கள் கவனத்திற்கு பகுதியில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு

0: முடியும். தாகூர் அவர்களின் இலக்கிய ஆற்றலை உணர்ந்த வங்கமொழி மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வோடு இந்த ரவீந்திர சங்கீதத்தை பிணைத்துவிட்டனர். தேசிய கீதம் தந்து இந்திய உணர்வை அள்ளி ஊட்டி ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் தாகூர் அவர்கள் ஒன்றி கிடக்கிறார்.
1: உங்கள் கவனத்திற்கு பகுதியில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
1: சாகா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் ரீதா பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7:45.
1: நகர்வலம்.
2: நம்மை நாம் நேசிப்போம்.
3: மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. பயிற்சியாளர், உங்களுக்கு யார் மிகவும் பிடிக்கும் என்ற கேள்வியை கேட்டார். பலரும் திரைப்பிரபலங்களின் பெயர்களை சொன்னார்கள். பயிற்சியாளர் சிரித்துக்கொண்டே அப்புறம் என்றார். சுதாரித்துக் கொண்ட சில மாணவர்கள் தேசத் தலைவர்களின் பெயர்களை சொன்னார்கள், விஞ்ஞானிகளின் பெயர்களை சொன்னார்கள். அப்துல் கலாம் வரை சென்றது. பயிற்சியாளர் திருப்தி அடைவதாக தெரியவில்லை. ஒரு மாணவன், என் அம்மாதான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றார். பயிற்சியாளர் லேசாக பரவாயில்லை என்பது போல தலையாட்டினார். அந்த நொடியில் ஒரு மாணவி எழுந்து, எனக்கு என்னைத்தான் மிகவும் பிடிக்கும் என்றாள். பயிற்சியாளர் புன்னகையோடு, மிகச்சரியான பதில் என்றார். அரங்கம் கைத்தட்டலால் அதிர்ந்தது. சரி, இப்போது நாம் விஷயத்துக்கு வருவோம். இதுபோல் நம் மனம் எனும் அரங்கத்தில் கைத்தட்டல் சப்தம் கேட்கிறதா? மனதிற்குள் நம்மை நாம் கொண்டாடுகிறோமா? இல்லை என்றால் இப்போதிலிருந்து கொண்டாடுங்கள். நம்மை நாமே நேசிக்காமல் நம்மை வேறு யார் நேசிப்பார்? மற்றவர்களை விட நீங்கள் தான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள். எப்போதும் நீங்கள் உங்களோடு தான் இருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்தாலும் உங்களை உங்களால் பிரிய முடியாது. அதனால் உங்களை நீங்களே ரசிப்பதும் பாதுகாப்பதும் முக்கியமானது. புரிகிறது? கொஞ்சம் ஞானி போல் பேசுகிறேனா? சரி, யதார்த்தத்துக்கு வருகிறேன். உங்கள் மீது அன்பு செலுத்த முதலில் மற்றவர்களை எதிர்பார்க்காதீர்கள். நீங்களே முதலும் முதன்மையான அன்பை உங்கள் மேல் செலுத்துங்கள். அதற்காக உங்கள் இஷ்டத்துக்கு வாழலாம் என்பது அல்ல. பணிச்சுமை ஏற்படும் போது உங்களுக்கு நீங்களே புத்துணர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வது, மனம் தளரும் நேரங்களில் ஆறுதல் சொல்வது, ஆரோக்கியமற்ற செயல்களில் ஈடுபடும் போது தடுத்து நிறுத்துவது, இவையெல்லாமும் தான் நம்மை நாம் நேசிப்பதற்கான செயல்கள். இவற்றில் நாம் அதிகம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவது ஆரோக்கியம் குறித்தான விஷயங்களைத்தான். ஆசைப்பட்டால் மனமும் சரி என்று சொல்லிவிடும். அடிக்கடி சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கும் குழந்தையை அம்மா கட்டுப்படுத்துவது போல நாம் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். நமக்கு நாமே தாயாக இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தில்தான் நாம் பெரிதும் கோட்டை விட்டுள்ளோம். வீட்டில் சமைப்பதை விடவும் உணவகங்களில் உண்பதையே விரும்புகிறோம். அதை பெருமையாகவே நினைக்கிறோம். எல்லா உணவகங்களிலும் நமக்கு ஆரோக்கியமான தூய்மையான உணவு கிடைத்து விடாது. ஒரு நண்பர் என்னிடம் சொன்னார், ஹோட்டலின் சமையல் அறையை ஒரு முறை நீங்கள் எட்டி பார்த்து வந்துவிட்டால் போதும், இனிமே அங்கு சாப்பிட மாட்டீர்கள் என்றார். அவர் சொல்லியதில் உண்மை இருக்கிறது. ஒரு ஹோட்டலில் தோசை சுடுபவர் தவறுதலாக கரண்டியை கீழே போட்டு விடுவார். அதை கழுவுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அது அவருக்கு தேவையில்லாத வேலையாகத்தான் தோன்றியது போல தோசையை எடுக்க ஆரம்பித்தார். இந்த இடத்தில்தான் நாம் தோசை மீது அன்பு வைக்காமல் நம் மீது அன்பு வைக்க வேண்டும். நம் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி இவ்வளவு ஸ்லிம்மாக இருக்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்டார். உடற்பயிற்சி செய்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவர், எனக்கெல்லாம் அதற்கு நேரமல்ல பாஸ், வேலையே கரெக்டாக இருக்கு என்றார். நீங்கள் உடனே பாவம் என்று நினைக்காதீர்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் தான் புதிதாக வந்த படங்களை ஒன்று விடாமல் பார்த்த கதையை சொன்னார். நேற்று மேட்ச்ல 7-6 என்று சொல்லி கொண்டிருந்தார். மதியம் சாப்பிட்டதும் தூங்குற சுகம் இருக்கே, அது வேற மாதிரி என்றார். இப்போ புரிகிறதா அவர் எவ்வளவு பிஸியாக இருக்கிறார் என்று? உண்மையில் நமக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் உடற்பயிற்சிக்கென்று கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களோடு உடற்பயிற்சி செய்தால் உறவுகளும் மேம்படும். இரவு சாப்பிட்டதும் நடைப்பயிற்சியில் ஈடுபடலாம். உம்மென்று சோகமாக இல்லை, பாட்டு கேட்டுக்கொண்டே அல்லது மகிழ்ச்சியான கதைகளை பேசிக்கொண்டே நடக்கலாம். நமக்கு தேவை ஆரோக்கியம்தான். உடற்பயிற்சி செய்வது, சுத்தமாக இருப்பது, துவைத்த ஆடைகளை அணிவது, வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வது, புத்தகங்கள் வாசிப்பது, கீரை வகைகளை உண்பது, ஆரோக்கியத்தை தேடி

0: தேடி பெறுவது. இவை எல்லாமும் தான் நம்மை நாம் நேசிப்பதற்கான அடையாளம். நம்மை பார்த்து மற்றவர்களும் பின்பற்றட்டும். நம்மை நாம் எப்போதும் நேசிப்போம்.
1: நம்மை நாம் நேசிப்போம். எழுதியவர் கே. அன்பரசி. வாசித்தவர் விஜய்.
2: இடம்பெற்றது நகர்வலம்.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேரம் 7:55. புத்தம் புது காலையில் இனி
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள முத்துசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எனிதிங் கேன் பி ஸ்டாப்ட், நாட் அக்ரிகல்ச்சர்னு ஒரு பொன்மொழி சொல்லப்பட்டது முன்னரே. அந்த காலத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்பவும் இது பற்றி நிறைய பேசப்படுது. உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும். நம்மள மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் உணவு தானியங்களை இறக்குமதி செய்து சாப்பிட முடியுமா? கட்டுப்படி ஆகாது. அதுக்காகத்தான் விவசாயத்துக்கு நிறைய முக்கியத்துவம் அளிக்கப்படணுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்த நிலப்பரப்பு சுமார் 13 மில்லியன் ஹெக்டேர். 1 ஹெக்டேருங்கிறது 2.5 ஏக்கர். இதில் 7 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தில் வேளாண் தொழில் செய்யப்படுதான். 3.1 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பில் மானாவாரி விவசாயம் நடைபெறுது. அதாவது மழையை நம்பி செய்யப்படும் விவசாயம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான பரப்பில் மானாவாரி நிலங்கள் அதிக சூரிய ஒளி கதிர்களின் தாக்கம், வறட்சி ஆகிய இயற்கை இடர்பாடுகளுக்கு இலக்காகிறது. முத்துசாமி ஐயா, கரிசல் மண், வண்டல் மண், செம்மண் ஆகிய பல்வேறு மண் வகைகளில் மானாவாரி நிலங்கள் இருக்கின்றன. பொதுவாக மானாவாரி நிலம் மண் வளம் குன்றி தான் இருக்கும். குறைந்த மண் ஈரப்பதம், கலர்தன்மை, மேல்மண் இறுக்கம், அடிமண் இறுக்கம் போன்ற இடர்பாடுகளும் காணப்படும் மானாவாரி நிலங்களில். இவற்றையெல்லாம் சரி செய்யணும்னா பயிர் கழிவுகளை நில போர்வையாக பயன்படுத்தணும். கழிவுன்னு எதையும் விவசாயத்தில் ஒதுக்காமல் கழிவு மூலமாக காசு பார்க்க முயற்சிக்கணும். நில போர்வை அமைப்பதனால தண்ணீர் ஆவியாவது தடுக்கப்படும். சோளத்தட்டை, கம்புத்தட்டை, நிலக்கடலை தோல், சூரியகாந்தி தட்டை, மக்குன தென்னினார் கழிவு போன்றவை மண்ணில் ஈரம் காக்க பயன்படுகின்றன. ஒரு காலத்தில் இந்த கழிவுகளை தீ வச்சு கொளுத்தினதெல்லாம் உண்டு. இவற்றை இப்போ நில போர்வையாக உபயோகிக்கிறாங்க நம்ம விவசாய அன்பர்கள். இதனால் நிறைய பலன்கள். 1, கழிவை எரிப்பதனால் இந்த சூழல் மாசுபாடு அடைகிறது. அதை தடுத்து நிலத்தில் போர்வையாக போட்டு அப்படியே அது மக்கி நல்ல இயற்கை எருவா மாறிடுது. மண்ணில் இருக்கும் ஈரமும் காக்கப்படுது. முத்துசாமி ஐயா, இனிமேற்கொண்டு எந்த ஒரு வேலை செய்தாலும் அதனால் 1 பலன் இல்லை, 2-3 பலன்களாவது கிடைக்குமான்னு பார்த்து செய்யணும். தாவர அரண் அமைப்பது அப்படிங்கிறது அடுத்தது. வெட்டி வேர், கொழுக்கட்டை புல்லு, எலுமிச்சம்புல்லு ஆகியவற்றை தாவர அரணா அமைப்பதன் மூலம் உள்ளுக்குள்ளே எந்த பயிர் சாகுபடி செய்தாலும் அதற்கு ஒரு பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, பெய்கின்ற மழை நீர் வெளியேறாமல் தடுக்கப்பட்டு நிலத்துக்குள்ளே போக வைக்கிறோம். மழை நீர் வெளியேறும்போது இருக்கிற மேல் மண்ணையும் அடிச்சுட்டு போயிடும். நிலத்தில் இருக்கிற மேல் மண் தான் வளமான மண். உங்களுக்கு தெரியும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். நாட்டில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் உண்ண உணவு கொடுக்கணும்னா மானாவாரி நிலங்களில் பயிர் சாகுபடி மேற்கொள்ளணும். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
1: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
4: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே.

மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர் காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கத்தே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02.
3: ஆகாஷ்வாணி. தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
4: தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறது வான்புகழ் தந்த வள்ளுவம். இவ்வுலகில் தோன்றியவர்கள் புகழ்பட வாழ்வதற்கான பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதே பொய்யில் புலவர் வலியுறுத்துவது. இந்திய திருநாடு பல்வேறு தலைவர்களையும் அறிஞர்களையும் இவ்வுலகிற்கு கொடையாக தந்துள்ளது. உலக அரங்கில் இந்திய திருநாட்டின் பெருமைகளை பறைசாற்றும் பலருள் ஒப்பாரும் மிக்காரும் மற்ற ஒருவர் குருதேவ் என அறியப்படும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இன்று 7ஆம் நாள் கவிஞர், அறிஞர், கல்வியாளர், ஓவியர், இசையமைப்பாளர், இயற்கை நேசர் என பன்முகம் கொண்ட விஸ்வகுரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த நாள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1861ஆம் ஆண்டு 7ஆம் நாள் வங்காளத்தின் கல்கத்தா நகரில் தேவேந்திரநாத் தாகூர், சாரதா தேவி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். கல்வி மற்றும் பொருளாதார நிலையில் சிறந்து விளங்கிய குடும்பத்தில் பிறந்த தாகூர் அவர்கள் முறையான பள்ளிக்கல்வியில் பெரிதும் நாட்டம் இல்லாதவராக இருந்தார். தனியாக ஆசிரியர்களை நியமித்து வானியல், கணிதம், அறிவியல், சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்றவற்றை பயின்றார். தனது 8வது வயதிலேயே கவிதை மற்றும் நாடகம் எழுதும் ஆற்றல் கொண்டிருந்தார். தன்னுடைய 16வது வயதில் பானு சிம்ஹா என்கிற புனைப்பெயரில் தனது முதல் கவிதை நூலினை வெளியிட்டார். சட்டக்கல்வி பயிலும் நோக்கில் லண்டனுக்கு சென்றார். லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்றார். ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், ஷெல்லி, கோதே, கீட்ஸ் ஆகியோரின் எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். சட்டப்படிப்பினை முழுமையாக முடிக்காமலேயே இந்தியா திரும்பினார்.

வால்மீகி பிரபிதா என்கிற தனது முதல் நாடகத்தை 1881 ஆண்டு தனது 20 வயதில் எழுதினார். ராஜா ஓ ராணி, விசர்ஜன் போன்ற இவரது நாடகங்கள் மிகவும் புகழ்பெற்றவை. கவிதைகள், நாடகங்கள் மட்டுமின்றி சிறுகதைகளும் எழுதும் திறன்மிக்கவர் தாகூர். வங்க மொழியில் தாகூர் எழுதிய கல் பகுச்சா என்ற 80 சிறுகதைகளுடைய தொகுப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 1901 ஆண்டு வெளியிடப்பட்ட நை வேதியா, 1906 ஆண்டு வெளியிடப்பட்ட கேயா, ரவீந்திர சங்கீத் என்றழைக்கப்படும் தாகூரின் 2230 பாடல்களின் தொகுப்பு போன்றவை சிறந்த படைப்புகளாக இன்றளவும் போற்றப்படுகின்றன. சங்கீத கல்பதரு என்ற இசை நூலில் இந்திய ஆன்மீகத்தின் கலங்கரை விளக்கமாய் திகழும் சுவாமி விவேகானந்தர் கவிகுரு தாகூரின் பாடல்களையும் தொகுத்துள்ளார். தாகூர் தனது சிறந்த நண்பரான விவேகானந்தருக்கு மெட்டமைத்து பாடல்களை பாடும் பயிற்சியை தந்துள்ளார் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். தாகூர் அவர்களின் எழுத்தாற்றலுக்கும் இந்திய இலக்கிய தரத்திற்கும் மணிமகுடம் வைத்தார்போல் கீதாஞ்சலி என்கிற தாகூர் அவர்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்பிற்கு 1913 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வங்க மொழியில் எழுதப்பட்ட கீதாஞ்சலி 157 பாடல்களை கொண்ட முதல் பதிப்பாக 1910 ஆண்டு வெளியிடப்பட்டது. கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு 1912 ஆண்டு இந்தியன் சொசைட்டி ஆஃப் லண்டன் என்னும் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. தாகூர் அவர்களே வங்க மொழி கீதாஞ்சலியை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். WB Yeats என்பவரின் உதவியோடு கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை மேலும் மெருகேற்றினார் தாகூர். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், முதல் ஆசியர், முதல் ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் என பல்வேறு பெருமைகளை இந்தியாவிற்கும் தாகூருக்கும் கொணர்ந்து சேர்த்தது கீதாஞ்சலி என்றால் மிகையல்ல. கீழை நாடுகளின் பாரம்பரியத்தினையும் ஆன்மீக சிந்தனைகளையும் மேலை நாடுகளின் அறிவியல் சிந்தனைகளோடு இணைத்து தனது எழுத்துக்களை வடிவமைத்தவர் தாகூர். அறிவியலும் ஆன்மீகமும் ஒரு சேர இணைந்து செயல்படும் போது கிடைக்கப்பெறும் நன்மை அளவிடக்கரியது. நில எல்லைகளின் அடிப்படையில் மட்டுமின்றி தனி மனிதனின் மனங்களிலும் ஆத்மார்த்தமான ஒற்றுமை ஏற்பட வேண்டும். இந்திய ஒற்றுமை என்பது இந்திய மனங்களின் ஒற்றுமை என்பதை வலியுறுத்தியவர் தாகூர். வங்க பிரிவினை சமயத்தில் பொன்னான வங்காளம் என பொருள் தரும்படியான அமர் சோனா பங்களா என்ற பாடலை மக்களை ஒன்றுபடுத்தும் நோக்கில் எழுதினார் தாகூர். பின்னாளில் 1971 ஆண்டு வங்கதேசம் என்ற தனி நாடு உருவான போது அமர் சோனா பங்களா என்ற பாடல் வங்காளதேசத்தின் தேசிய கீதமாக ஆனது. அது மட்டுமின்றி இந்திய நாட்டின் பல்வகை வேறுபாடுகளையும் வேறுபாட்டில் நிலவும் ஒற்றுமையினையும் முன்னிலைப்படுத்தி ஜனகணமன என தொடங்கும் பாடலை எழுதினார் தாகூர் அவர்கள். ஜனகணமன பாடலை கல்கத்தாவில் 1911 ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடினார். தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் 1950 ஆண்டு ஜனவரி 24 அன்று இந்தியாவின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா, பங்களாதேஷ் என இரு நாட்டு தேசிய கீதங்களையும் தந்த பெருமை ரவீந்திரநாத் தாகூரையே சேரும். சிறு வயதில் முறையான பள்ளிக்கல்வியில் நாட்டமற்றிருந்த தாகூர் அவர்கள் கல்வியை பற்றி 1750 பக்கங்களில் சுமார் 130 கட்டுரைகளை எழுதும் அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டார். கல்கத்தாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போல்பூரில் 1901 ஆண்டு சாந்திநிகேதன் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கினார் தாகூர். சாந்திநிகேதன் இயற்கையான சூழலில் அமைந்த கல்வி நிறுவனமாகும். மழலையர் பள்ளி முதல் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வரை சாந்திநிகேதனில் அமைந்திருந்தது. மாணவர்களின் சுய ஆர்வங்களின் அடிப்படையில் கற்றல் நிகழ்ந்தது. தங்கி பயிலும் பள்ளிகளில்தான் மாணவர்கள் நிறைவாக கற்க முடியும் என்பதை தாகூர் என்றும் வலியுறுத்தினார். கல்வி இயற்கையின் வழியே நடைபெற வேண்டும். கருத்துக்களை திணிப்பதாக அமையக்கூடாது. மாணவர்களின் அறிவு நிலையிலும் சிந்தனை முறையிலும் நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருவதாக கல்வி அமைய வேண்டும். கல்வியானது சுதந்திரம், எண்ணங்களின் தூய்மை, பொது உடைமை ஆகிய தத்துவங்களை உள்ளடக்கியதாகவும் உடல், அறிவு, ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிகளை உள்ளடக்கியதாகவும் நல் உலகினை விரும்பும் முழுமையான வளர்ச்சியினை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டினில் சாந்திநிகேதனை உருவாக்கினார் தாகூர். ஒரு ஆசிரியர் தானும் கற்றுக்கொண்டே இருந்தாலன்றி அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து ஆசிரியர் கல்வியையும் வடிவமைத்தவர் தாகூர். சாந்திநிகேதன் பள்ளியானது 1921 ஆண்டு விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மேம்பட்டது. இயற்கையை கடவுளாக எண்ணியவர் தாகூர். இயற்கையான சூழலில் கல்வி அமைவதில் விருப்பம் கொண்டவர் தாகூர். காடுகளையும் இயற்கை சமநிலையையும்

0: பாதுகாக்கும் நோக்கில் வன மகா உற்சவம் எனப்படும் காடுகளின் திருவிழாவில் பேரார்வம் கொண்டு இயற்கையை பேணினார். 2000 மேற்பட்ட இசைப்பாடல்கள், 1000 மேற்பட்ட கவிதைகள், ஏறக்குறைய 20 நாடகங்கள், 8 நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் பல என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களிலும் நூல்களை எழுதியுள்ளார் தாகூர். அவற்றுடன் படைப்பாற்றல் மிக்க சுமார் 3000 மேற்பட்ட ஓவிய படைப்புகள், பயணக்கட்டுரைகள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் இணைத்து கொண்டால் தாகூரின் ஆளுமையின் பேருருவை காண இயலும். 1940 அவரது இலக்கிய பணிகளை கருத்தில் கொண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இலக்கிய முனைவர் பட்டம் அளித்து சிறப்பித்தது. 1901 தாகூர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சாந்திநிகேதன் கல்வி நிறுவனம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. தாகூரால் 1921 உருவாக்கப்பட்ட விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் 1951 இந்திய அரசினால் மத்திய பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. தாகூரின் கடிதங்கள் இந்திய அரசின் சாகித்ய அகாடமியால் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்திய அரசானது 1952 மற்றும் 2011 தாகூர் அவர்களின் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலைகளை வெளியிட்டு தாகூர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இத்தனை பெருமைகளையும் தன்னகத்தே கொண்ட ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1941 August 7 இவ்வுலக வாழ்வை நீத்தார். இந்தியாவிற்கு முதல் நோபல் பரிசனை பெற்றுத்தந்த தாகூரின் கீதாஞ்சலியின் 35வது பாடல் இப்படியாக இருக்கிறது. எங்கே மனம் அச்சமற்று இருக்கிறதோ, தலை நிமிர்ந்து இருக்கிறதோ, எங்கே அறிவு உரிமையுடன் இருக்கிறதோ, எங்கே உலகம் பிளவுபடாது இருக்கிறதோ, எங்கே உண்மையின் ஆழத்திலிருந்து சொற்கள் பிறக்கின்றனவோ, எங்கே சலியாத உழைப்பு நீளுகிறதோ, எங்கே பகுத்தறிவு என்னும் தெளிந்த ஓடை வற்றி போகாமல் இருக்கின்றதோ, எங்கே என்றும் விரிந்து நோர்க்கும் எண்ணத்திலும் செயலிலும் மனதை நீ முன்னின்று அழைத்துச் செல்கிறாயோ, அங்கே அந்த உரிமையுள்ள இன்ப உலகத்தில் என் நாடு விழிப்புறுக. தாகூரின் பிறந்த நாளன்று அவரது வழியில் நாமும் விழிப்புறுவோம். அவ்வாறே நம் நாடும் உலகமும் விழிப்புறட்டும்.
1: இதுவரை தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: ஒரு தொழிலேருந்து லாபம் ஒருதான் நஷ்டம் ஒருதான்றதை பார்க்கறது முக்கியமா. நம்ம இந்த தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய வரவுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும்போது அந்த வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவாக வரும், அதாவது லாபகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த தொழிலில் செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
2: உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார

0: கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: Indore launched in response to Pahalgam terror attack. Bihar Chief Minister Samraj Chaudhary to expand his cabinet today. Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah among host of dignitaries to attend swearing-in ceremony in Patna. Newly elected Congress MLAs of Keralam to meet in Thiruvananthapuram today to elect their leader. Bengal BJP leader Subhendu Adhikari's close aide shot dead in North Chobbis Parganas district of West Bengal. US and Iran closing in on agreement to end war in West Asia. France moves its carrier strike group to Red Sea as part of potential mission to secure Strait of Hormuz, and Delhi to host 2026 Commonwealth Table Tennis Championship. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, மதுரை மதியலை 1269 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம்புது காலை. புத்தம்புது காலையில் இனி திரைகானம் கேட்கலாம். செவன்ஜி ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மதுமிதா பாடியுள்ள பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: திரைக்காணத்தில் இனி தங்க மீன்கள் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:49:25 அரங்கிசையில் ஆர் ஹரிராம் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மோர்சிங். இனி ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இயற்றிய அலைப்பாய்தே கண்ணா, கானடா ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஆர் ஹரிராம் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மோர்சிங்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் 1வது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினரின் துணிச்சலுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்கள் உறுப்பு தானம்

0: இது உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் சந்தனமரம் வெட்டி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தெருநாய் கடித்து காயமடைந்த 7 சிறுவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சைக்கிள் போட்டியின் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வீர் ஷெகான் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: 10:02 ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல். முதலில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடல் படம் ஸ்கூல் மாஸ்டர்.

0: பார்த்து போயோ பார்த்து போ நீ நடந்து போகும்
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
3: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:14:35. சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் பி. சுஷீலா பாடிய பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: ஒரு தொழில இருந்து லாபம் ஒருதான் நஷ்டம் ஒருதான்றது பாக்குறது முக்கியமா. நம்ம இந்த தொழிலேந்து கிடைக்கக்கூடிய வரவுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவாக வரும், அதாவது லாபகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த தொழிலில் செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
2: உணவு பதப்படுத்தும்

0: நிகழ்ச்சிகளில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: வைரநெஞ்சம் திரைப்படத்திலிருந்து இப்போது பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

10:43:25 முத்து சிதறலில் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா பாடியுள்ள பாடலினி, படம் பெண் ஒன்று கண்டேன்.

0: உடனே தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு நமது படைகள் தயாராக உள்ளது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான அரசின் உறுதிப்பாடு மற்றும் பாதுகாப்பு படையின் துல்லிய திறனின் அடையாளமாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார்.

0: தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இரண்டாவது நாளாக இன்று சந்தித்து பேசினார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப் சீக்மென்ட் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 KHz நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக அஞ்சலி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியிருக்கும் பாடல்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறையில் சில ராகங்கள் திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: ஒரு தொழில இருந்து லாபம் ஒருதான் நஷ்டம் ஒருதான்றத பாக்குறது முக்கியமா. நம்ம இந்த தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய வரவுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவாக வரும், அதாவது லாபகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த தொழிலில் செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
2: உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: வந்த சித்திர கொள்ளந்தான், எங்க மாமனுக்கு மயிலாப்பூருக்கம், உங்க மாமி கந்த சித்திர கொள்ளந்தான். பார்த்துக்கிட்டது மாம்பழத்துல, பழகிக்கிட்டது தாம்பரத்துல, மாலகிட்டது மண்ணடிகள், அணைச்சுக்கிட்டது அப்படியில் டோய்.
1: ஏண்டா பாட்ட கப்பன் நிறுத்திட்டே அடிங்கோடா.
2: ஹே ஹே ஹே ஹே.

உங்க மாமி கந்த சித்திர கொள்ளம் தான். பாத்து கிட்டது மாம்பழத்துல, பழகி கிட்டது தாம்பரத்துல, மாலையிட்டது மண்ணடிகள், அணைச்சு கிட்டது ஆவடிகள். டோய் மாமனுக்கு மயிலாப்பூர் தான், உங்க மாமி கந்த சித்திர கொள்ளம் தான்.

நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:40. ஆகாஷ்வாணி
1: வானொலிக்கு 90.
2: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி TKS கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும், அவர் இளவல் TK பகவதி அவர்களும், இன்னும் பலரும், குறிப்பாக SV சகசரநாமம், SV சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய

0: ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளினி நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்களை எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.
1: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மேலிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர்மாலா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என்னுயிர் தோழி. 72 தாண்டி ஹைதராபாத்தில் நடைபெற்ற 72 தேசிய சீனியர் பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்ற தமிழக அணியின் விளையாட்டு வீராங்கனை தூத்துக்குடி எம் ரேணுகாதேவி அவர்களுடன் நேர்முகம். சுற்றுலா போகலாமா ஷிம்லா பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பி முத்துச்செல்வி, சிந்திக்க சில நிமிடம் வழங்குபவர் டாக்டர் டி சங்கரி, அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் தினந்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வோம். 6:40 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 341 பகுதி. 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். உணவு பதப்படுத்தப்படும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு. சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் உரையினை கேட்கலாம். 8:05, 9:15 திரைகானம். 9:30 நாடக மலர், கல்யாண கலாட்டா நாடகம், எழுதியவர் கே பக்கரியப்பன், அமைப்பு கலை அன்பன் எஸ் அண்ணாமலை பாண்டியன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said the country remains steadfast in its resolve to defeat terrorism and dismantle its enabling ecosystem. In a social media post on the completion of 1 year of Operation Sindoor, Mr. Modi said the Indian Armed Forces had displayed unparalleled courage, precision and resolve during the operation. He said the forces gave a fitting response to those who dared to attack innocent Indians at Pahalgam. Mr. Modi also added that the entire nation salutes the armed forces for their valour. President Draupadi Murmu has called Operation Sindoor a defining testament to India's unwavering resolve against terrorism and all forces that threaten our sovereignty and the safety of citizens. In a social media post, she said the brutal attack at Pahalgam was met with befitting and exemplary precision. She reiterated that those who seek to

நிறைவாக வெங்கடாச்சல நிலையம், புரந்தரதாசர் தேவர் நாமா, சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

இதுவரை சங்கீத சாரலில் ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமல நிகழ்ச்சியில் பி எஸ் சீதாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 1:10. மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் விஷால் ஆர் சப்பூரம் அவர்களின் சித்திர வீணை இசை கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கே பிரவீன்குமார் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு இவ்விரு நிகழ்ச்சிகளும் எஃப்எம் கோல்டில் ஒலிபரப்பாகும். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் 1ஆம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர்

இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும்

வீரரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்குவங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர

0: விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச் சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மைனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. காரைக்கால் பகுதிகளில் அலைகளின் வேகம் நாகூர் முதல் பட்டினஞ்சேரி வரை நாளை இரவு 7 வரை வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கு கடலோர பகுதிகளில் சின்னூர்பேட்டை முதல் பழையாறு வரை நாளை இரவு 7 முதல் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 மீட்டராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் தெற்கில் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை இன்று இரவு 11:30 வரை அலைகளின் வேகம் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 வரை அலைகளின் வேகம் 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெதகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். இந்நிலை நாளை இரவு 7 வரை தொடரும். லட்சத்தீவு பகுதிகளில் அலைகளின் வேகம் இன்றிரவு

30 வரை, 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் இளையவன், இசை டி ஆர் பாப்பா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:30. ஆகாஷ்வாணி.
1: மசாலா திட்டம் என்பது இந்திய துறைமுகங்களின் மேம்பாட்டு திட்டமாகும். தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில் துறைமுகங்களை இணைப்பது, மேம்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கையால் சர்வதேச வர்த்தகத்திற்கு உபயோகித்துக் கொள்வதற்காகவே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. துறைமுகங்களின் மேம்பாடு தவிர துறைமுகங்களுடன் ரயில் பாதை இணைப்பு, விமான போக்குவரத்து, நீர்வழி இணைப்பு போன்றவை உருவாக்கப்படும். இந்த திட்டம் கிழக்கே குஜராத் முதல் மேற்கே ஒரிசா வரை உள்ள கடற்கரைகளில் செயல்படுத்தப்படும். சாகர்மாலா திட்டத்தின் மதிப்பு 70,000 கோடி ரூபாய் ஆகும். இதன் மூலம் பழைய துறைமுகங்கள் சீரமைக்கப்பட்டு புதிதாக சில துறைமுகங்கள் நிறுவப்படும். மேலும் இதில் குளிர்பதன கிடங்குகளும் சேமிப்பு கிடங்குகளும் அடங்கும். இந்த திட்டத்தால் கடல்வழி போக்குவரத்தில் அரசுக்கு 100,000 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கணக்கிட்டுள்ளனர். துறைமுக இணைப்பை அதிகரிக்கவும் துறைமுக தலைமையிலான முன்னேற்றங்களை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு சாகர்மாலா திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்தியாவில் 7,500 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடலோரப் பகுதி மற்றும் 14,500 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர்வழிகள் உள்ளன. இந்த திட்டம் நாட்டின் துறைமுக உட்கட்டமைப்பை நவீனமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதே நேரத்தில் பொருளாதாரத்திற்கு ஊக்கத்தையும் அளிக்கிறது. சாகர்மாலா திட்டத்தின் நோக்கங்கள். சாகர்மாலா திட்டம் துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின்

0: முதன்மை முயற்சியாகும். இந்த திட்டத்திற்கு மார்ச் 25, 2015 அன்று மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் கிடைத்தது. இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் கடல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியாகும். நாட்டின் கடலோர பகுதி மற்றும் நீர்வழிகளை பயன்படுத்தி தளவாடத்துறையின் செயல்திறனை அதிகரித்தல், துறைமுகங்களுக்கு சரக்குகளை விரைவாக எடுத்து செல்வதற்கு இது உள்கட்டமைப்பை வழங்கும். உள்கட்டமைப்பு முதலீடு மூலம் உள்நாட்டு மற்றும் EXIM எனப்படுகின்ற ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் சரக்குகளுக்கான தளவாட செலவுகளை குறைப்பதே சாகர்மாலா திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் துறைமுக இணைப்பு, சரக்கு விரைவு சாலைகள், கச்சா மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் போக்குவரத்துக்கான புதிய குழாய் வழிகள், கடலோர சமூக மேம்பாடு, முன்னுரிமை உள்ள உள்நாட்டு நீர்வழிப்பாதை மேம்பாடு மற்றும் புதிய மல்டி மாடல் ஆகியவற்றின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட தொடர் திட்டங்களை உள்ளடக்கியது.
1: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
2: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
1: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
2: உண்மைதான், எங்க EV bill கூட ஏறிக்கிட்டே போகுது.
1: அது மட்டும் இல்ல,
2: வேற என்ன?
1: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி, எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
2: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
1: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
2: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
3: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். 1:05 ஆவதற்கு 10 நொடிகள் உள்ளன. இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said the country remains steadfast in its resolve to defeat terrorism and dismantle its enabling ecosystem. In a social media post on the completion of 1 year of Operation Sindoor, Mr. Modi said the Indian Armed Forces had displayed unparalleled courage, precision and resolve during the operation. He said the forces gave a fitting response to those who dared to attack innocent Indians at Pahalgam. Mr. Modi also added that the entire nation salutes the armed forces for their valor.
5: India will identify, track and punish every terrorist and their backer.
6: Terror or talk ek saath nahi ho sakta. Terror or trade एक साथ नहीं चल सकते और पानी और खून भी एक साथ नहीं बह सकता.
4: President Draupadi Murmu and Vice President C.P. Radhakrishnan have called Operation Sindoor a defining testament to India's unwavering resolve against terrorism. In a social media post, President Murmu said the brutal attack at Pahalgam was met with befitting and exemplary precision. She reiterated that those who seek to threaten Bharat must know that our nation stands vigilant, united and prepared to respond with strength. Marking 1 year of Operation Sindoor, the Vice President in a social media post said the unwavering courage and valour of our armed forces ensured that terror networks were effectively targeted and dismantled.

நேர்மையான குறிக்கோள், அளவற்ற ஊக்கம், தளர்வற்ற நெஞ்சுறுதி, சலியாத உழைப்பு, இவைகளே வெற்றிக்கு வழிகள். இன்றைய நிகழ்ச்சியில் தடைகளை தாண்டி சுற்றுலா போலாமா, சிந்திக்க சில நிமிடம் ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் தடைகளை தாண்டி. ஹைதராபாத்தில் நடைபெற்ற 72வது தேசிய சீனியர் பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்ற தமிழக அணியின் விளையாட்டு வீராங்கனை தூத்துக்குடி எம் ரேணுகாதேவி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது.

0: நீங்க கபடி எந்த வயசுல இருந்து கத்துக்கிட்டீங்க?
1: நான் வந்து கபடி 6th இருந்தே கத்துக்கிட்டேன்.
0: உங்களுக்கு அப்பமே கோச் யாரு?
1: எனக்கு வந்து கோச் கொடுத்தது வந்து பிடி சார் தான். அவங்க வந்து ஆல்பன் சார். அவங்க ஒரு ஃபுட்பால் பிளேயர். இருந்தாலும் எங்கள் டீம் நல்லா இருக்கு, கபடி பிள்ளைங்க நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லி எங்கள் டீமை எடுத்து நடத்துனாங்க. 7th வந்து கபடி கந்தன் எங்கள் கோச்சை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க தான் எங்களை வந்து ட்ரெயின் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க.
0: உங்கள் வீட்டில் கபடி விளையாடுறதுக்கு எதுவும் தடை சொன்னாங்களா இல்லை உனக்கு சப்போர்ட் பண்ணாங்களா?
1: மொதல் வந்து படிப்பு கெட்டு போயிடும், வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டீம் பிள்ளைங்களாம் வந்து அனுப்புங்க, நல்லா விளாட்ற பொண்ணு அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னதுனால எங்கள் அப்பா வந்து சரி இப்போ அப்படி சொல்லி அனுப்புனாங்க. அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். எங்கள் அப்பா இப்போ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க.
0: உங்கள் கபடி விளையாட்டு உங்களுடைய படிப்புக்கு என்னைக்காச்சும் இடையூறாக இருந்திருக்கா?
1: ஆஹா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலுமே எங்கள் சார் தனியாக எங்களுக்காக இந்த மாதிரி படிங்க வைங்கன்னு எங்கள் ஸ்கூலில் நிறைய சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா படிக்க வச்சுருக்காங்க.
0: முத முதல்ல விளையாண்ட கபடி போட்டி நினைவு இருக்கா? அதில் நீங்கள் பரிசு பெற்றீங்களா?
1: ஆமாம், நாங்கள் வந்து ஸ்டேடியத்தில் வந்து ஜோனல் லெவலில் வச்சாங்க, அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு வின் பண்ணது.
0: இப்போது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா வீர விளையாட்டுக்களில் இளவட்டக்கல், ஜல்லிக்கட்டு, மல்யுத்தம், களரி, கபடி இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குரியது. கல் தோண்டி மண் தோண்டா காலத்தே முன்தோண்டிய மூத்த குடி தமிழ்குடி. தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு சங்ககாலந்தொட்டே காதலும் வீரமும் இரு கண்களாக இருந்திருக்கு. வீரம்தான் பெருசாக புறநானூற்று நூல்களில் பேசப்படுது. அரசர்களுடைய வீரம், இளைஞர்களுடைய வீரம். இப்போது வீர விளையாட்டுகளில் நீங்கள் வந்து ஆண்கள் விளையாண்டுட்டு இருந்தாங்க, இப்போ பெண்களும் விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: எல்லா இதுலேயும் பாய்ஸ் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம உடச்சி இப்போ கேர்ள்ஸும் அவங்கள மாதிரி விளையாட முடியும் அப்படின்னு காட்டணும். அவங்கள விட ஸ்டாமினா நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலுமே நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து விளையாண்டு காட்டணும். எல்லா இதுலேயும் இப்போ கேர்ள்ஸ் வந்து முன்னேறிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நல்லா விளையாடணும்.
0: கபடி விளையாடுறதுக்கு மூச்சு பயிற்சி, மூளை, உடல் இந்த மூணும் ஒத்து போனால் தான் கபடி விளையாட முடியும். அந்த பயிற்சி நீங்கள் உங்கள் கோச் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரா? அதை எப்படி பண்ணுறீங்க?
1: டெய்லி ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ ஒரு நாள் விளையாண்டுட்டு இன்னொரு நாள் வீட்டில் இருந்தோன்னா நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம வந்து கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு லாஸ்ட்டு மூச்சு பயிற்சி மாதிரி எங்கள் சார் கொடுப்பாங்க. மேட்ச்சுக்கு முன்னாடி நல்லா ரெஸ்ட் எடுத்து தான் நாங்கள் போவோம்.
0: முதல் முதல்ல உங்களுடைய கபடி வெற்றி எந்த வகுப்பில் ஆரம்பிச்சது?
1: 7th.
0: எந்த அணியோட நீங்கள் போட்டி போட்டு விளையாண்டீங்க?
1: 7th படிக்கும் நாங்கள் ஜோனல் போனோம். அப்போ வந்து காரப்பட்டு ஸ்கூல், அந்த ஸ்கூலோட நாங்கள் வந்து ஃபைனல் வின் பண்ணோம்.
0: அடுத்து இரண்டாவது முறையாக எந்த டீமோட விளையாடினீங்க?
1: இரண்டாவது முறையான டிவிஷனல். டிவிஷனல் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் விளாண்டோம். அதில் வின் பண்ணி நாங்கள் ஸ்டேட் போனோம். நாங்கள் வந்து 10th, 11th, 12th ஸ்டேட் போயிருக்கோம். விவிடி ஸ்கூல் வந்து ஸ்டேட் போயிருக்கு.
0: ஸ்டேட்டில் வின் பண்ணீங்களா?
1: ஆமாம், நாங்கள் வந்து 12th ஸ்டேட் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் சார் வந்து SJF எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் அது வந்து தமிழ்நாட்டுக்காண்டி நான் விளாண்டேன். குஜராத்தில் விளாண்டேன்.
0: அதில் வின் பண்ணிங்களா?
1: இல்லை, அதில் வந்து பார்ட்டிசிபிகேஷன் தான். அப்புறம் சென்ட் மேரிஸ் காலேஜில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து நாங்கள் 4 இன்டர் காலேஜ் வின்னர்.
0: யூனிவர்சிட்டி லெவலில்?
1: ஆமாம், யூனிவர்சிட்டி
0: லெவலில்.
1: ஆமாம், பெஸ்ட் பிளேயர்ஸில் வந்து யூனிவர்சிட்டி வாங்கி நாங்கள் வந்து மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டிக்காண்டி நாங்கள் விளாண்டோம்.
0: தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த விளையாட்டு கபடி இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடப்படுது. எல்லாராலும் அக்செப்ட் பண்ணப்பட்டு இது ஒரு வீர விளையாட்டு, இது வந்து அழியாமல் இருக்கணும், காக்கப்படணுங்கிறதுக்காக பல நாடுகளிலும் இது விளையாடப்படுது. இப்போ முன்னாடி ஆண்கள் இருந்தாங்க, இப்போ பெண்கள் கபடி குழுவும் வந்துட்டாங்க. உடல் திறன் பார்க்கும்போது ஆண்களை விட பெண்களுக்கு வந்து உடல் வந்து நம்ம மெல்லினம் தான். உடல் திறனை நல்லா பலப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன உணவு முறைகள் சாப்பிட்றீங்க?
1: நான்வெஜ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். அப்புறம் வெஜ்ஜு, அப்புறம் மார்னிங் வந்து முட்டை கொடுப்பாங்க, பயிர், அதை சாப்பிட்டுட்டு தான் ரன்னிங்கே ஓடுவோம். முட்டை, பால், அப்புறம் வந்து கூழ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி சாப்பிடுவோம். மேட்ச் டைமில் வந்து ஹெவி ஃபுட்லாம் எடுத்துக்க மாட்டோம், கொஞ்சம் ஃபுட் தான் எடுத்துக்குவோம். ப்ரெட்டு, அப்புறம் ஃப்ரூட்ஸு நிறைய எடுத்துக்குவோம், ஜூஸ்லாம் நிறைய குடிப்போம். அந்த மாதிரி
0: வீட்டில் அம்மா அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க?
1: ஆமாம், பண்ணி கொடுப்பாங்க.
0: நல்ல ஹைட் இருக்குது, வெயிட்டும் இருக்குது. அதனால விளையாட்டுக்கு உங்களுக்கு உடல் தகுதி தேர்வில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. இந்த மூச்சு பயிற்சி, உடல் பயிற்சி எல்லாம் எப்படி பண்ணுறது?

0: சொல்கிறீங்க பிராணாயாமம்?
1: சார் தான் வந்து கோச் கொடுப்பாங்க. காலையில் ஃபுல்லாக ஹெவி ட்ரைனிங்காக தான் இருக்கும், ஈவினிங் தான் நாங்கள் விளையாடுவோம், மார்னிங் ஃபுல்லாக ரன்னிங் அந்த மாதிரி தான் இருக்கும்.
0: கபடி விளையாடுவதனால் உங்களுக்கு என்னென்ன பயன் பர்சனலா?
1: ஸ்போர்ட்ஸ் வச்சு நிறைய வேலை வந்து வேக்கன் போடுறாங்க. இப்போ வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. நம்ம ஒரு நல்ல விளையாண்டனா ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணனா அங்கேயும் 5 வருஷம்னாலும் விளையாடலாம். அந்த சர்டிபிகேட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்.
0: உங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டால, எந்த ஜாப்லையும் சேர்றதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக அந்த கபடி விளையாட்டில் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்களா, ஈஸியாக என்டர் ஆகிடலாம்.
1: ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து பிசி எஸ்ஐ அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ கேர்ள்ஸ்க்கு வந்து நிறையா வேக்கன் போடுறாங்க
0: மற்ற டிபார்ட்மெண்ட்டில்.
1: ஆமாம்.
0: அப்புறம் நீங்கள் காலேஜ் லெவலில் என்னென்ன விளையாண்டுருக்கீங்க கபடியில்?
1: காலேஜ் லெவலில் யூனிவர்சிட்டி வின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் தேர்ட் இயர் படிக்கும்போது 2023 நான் நேஷ்னல்ஸ் போயிருக்கேன். அது ஃபெடரேஷனில் வந்து நாங்கள் வின் பண்ணியிருக்கோம், அது வந்து பிரான்ஸ் மெடலிஸ்ட்டு. அப்புறம் வந்து செகண்ட் எம்காம் படிக்கும்போது ஹைதராபாத்தில் சீனியர் பெண்கள் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது, அதில் வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து 32 வருஷத்துக்கு அப்புறம் வின் பண்ணியிருக்கு.
0: 32 வருஷத்துக்கு அப்புறம் கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணியிருக்கு, அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா?
1: ஆமாம், அது ரொம்ப
0: ட்ராஃபி வின் பண்ணியிருக்கீங்க.
1: ஆமாம்,
0: அது பேப்பரில் நியூஸ் வந்ததா?
1: ஆமாம் வந்தது. எங்களை வந்து ரொம்ப பெருசாக வரவேற்றாங்க, அங்கே சென்னையில் தாம்பரத்தில் வரவேற்றாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டே வின் பண்ணுவோம்.
0: சரி, இவ்வளவு பிரபல்யமாக ஆயிட்டீங்க உங்கள் டீம், நீங்கள் எல்லாம், உங்களுக்கு முதலமைச்சர் எந்த வகையிலையாவது சப்போர்ட் பண்ணியிருக்காரா?
1: அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு அமௌண்ட்லாம் கொடுத்தாங்க.
0: கபடியில் இன்னும் என்னென்ன சாதிக்கணும்னு தோணுது?
1: இந்தியா லெவலே லானோன்னு ஆசையாக இருக்கு, இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா விளையாடணும்.
0: அது உங்களுடைய கனவு இல்லையா?
1: ஆமாம்.
0: சரி, அந்த லட்சியம் நிறைவேற வாழ்த்துக்கள். இப்போ பிரான்ஸ் மெடல் தேர்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்கீங்கல்ல, அது எந்த ஊரில் விளையாண்டது?
1: தமிழ்நாடு டீமுக்கு விளையாடுறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மேட்ச் வச்சாங்க, அதில் 14 பேர் செலக்ட் ஆனாங்க, அதில் தூத்துக்குடியில் நான் ஒரு பொண்ணு.
0: ஸோ அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அந்த 14 செலக்டடில் நீங்கள் தூத்துக்குடியில் சார்பாக செலக்ட் ஆகிருக்கீங்க. என்ன லெவல் காம்படிஷன்? ஸ்டேட் லெவலா?
1: ஆமாம்,
0: ஸ்டேட் லெவலில் 14 பேர் செலக்டட், அதில் ஒன் அமாங்ஸ் தம் யூஆர். நல்ல விஷயந்தான், பாராட்டுக்குரியது. இதுவரைக்கும் இல்லாத அளவில் இந்த பிள்ளைங்க நேஷனல் லெவலில் போய் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ரேணுகா தேவி, உங்களுக்கு அதுக்கான பணப்பரிசு சர்டிஃபிகேட்டு ட்ராஃபி எல்லாம் கிடச்சிதா?
1: ஆமாம், கொடுத்தாங்க.
0: சரி, இன்னும் என்னென்ன செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க கபடியில்?
1: இப்போ வந்து ஸ்கூல் டீமில் நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ வந்து வராங்க, நல்லா விளையாடுறாங்க. நானும் ஒரு டீம் எடுத்து அவங்களுக்காக எல்லாம் பண்ணணும். நானும் ஒரு வேலைக்கு போனேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீமுக்காண்டி நான் பண்ணுவேன், எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவேன்.
0: சரி, கன்னியாகுமரியில் கபடி விளையாண்டப்போ 14 பேர் செலக்ட் ஆனோம், அதில் நீங்கள் ஒருத்தங்கன்னு சொன்னீங்க. அப்படி செலக்ட் ஆன 14 பேருமே ஹைதராபாத்தில் போய் விளையாண்டுருக்கீங்க
1: சீனியர் சாம்பியன்ஷிப்,
0: சீனியர் சாம்பியன்ஷிப்பு, அதில் நீங்கள் வின் பண்ணீங்களா?
1: ஆமாம், தேர்டு
0: பிரான்ஸ் மெடல்.
1: ஆமாம், அதில் நாங்கள் தேர்டு வந்ததுனால எங்களை 8 டீமை வந்து ஃபெடரேஷன் கப்புக்கு வந்து நாங்கள் போனோம், தெலுங்கானா போனோம், அதுலேயும் நாங்கள் தேர்டு தான், அதுலேயும் பிரான்ஸ் மெடல்.
0: பிரான்ஸ் மெடல். சரி, நீங்கள் இன்னும் நல்லா விளையாண்டு முன்னுக்கு வந்தால் போடியத்தில் நிற்கும் போதே உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். நம்ம ஃபர்ஸ்டாக வந்துட்டோம், தமிழ்நாடோட பெருமையை இன்னும் கொஞ்சம் உயர்த்திட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அதுக்கான பயிற்சிகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஹைதராபாத்தில் விளையாண்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்க.
1: இங்கேருந்து ட்ரெயினில் தான் போனோம், எங்களுக்கு ஒரு 5 நாள் தான் கேம்ப் போட்டாங்க. கேம்ப் போட்டதில் கோகுல்நாத் சார் வந்து நல்லா ஹெவி ஒர்க் அவுட் தான் கொடுத்தாங்க. அங்கே வந்து ஒரு சில இது இருந்தது, நாங்கள் ஒரு டீம் வின் பண்ணி போகவா இல்லை தோற்று போகவா அந்த மாதிரி, நீங்கள் இப்படி போனால் எப்படி நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீம் கேட்டாங்க. நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்தது, இந்த பொண்ணுங்களாம் எதுக்கு செலக்ட் பண்ணிங்க வச்சிங்கன்னு. நிறைய அதை தடைகளையும் தாண்டி நாங்கள் வந்து சண்டிகரை எடுத்தோம். சண்டிகரை எடுத்து அப்புறம் வந்து நாங்கள் செமிஃபைனல்ஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ் கூட நாங்கள் விளாண்டோம். இந்தியன் ரயில்வேஸ் வந்து பெஸ்ட் டீம், எல்லா பிளேயர்ஸும் பெஸ்ட் பிளேயர்ஸ். அவங்க கூட நாங்கள் வந்து ஒன் சைடாக இல்லாமல் நாங்கள் ஹாஃப் டைமுக்கு அப்புறம் தான் ஒன் சைடாக போச்சு, அதுவரை நாங்கள் டஃப் கொடுத்து விளாண்டோம்.
0: சரி, உங்களுடைய லைஃப்லே கபடி வந்து ஒரு பெரிய பார்ட்டாக இருந்துருக்குது. கபடி விளையாடணும்னு நினைக்கும் போதே பொதுவாக மூச்சு அடக்கி தான் விளையாடணும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே நம்ம அவுட் ஆகிடவும் கூடாது, நம்ம வின் பண்ணவும் செய்யணும், இந்த 2 கோலோடு தான் உள்ளே போகணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அந்த 3 கட்டுப்பாடுகளையும் எப்படி கையாளுறீங்க?
1: நான் வந்து அஃபென்ஸ் தான், அஃபென்ஸ் பிளேயர். இப்போ வந்து யார் பிடிக்கிறாங்க வைக்கிறாங்க, ஏமாற்றி தொடணும், ஏமாற்றி போடணும்.

0: போனஸ்லாம்
1: இல்லையே, இங்க உள்ள போறதுக்குள்ளதான் அந்த பக்கம் வளைஞ்சிருக்காங்க.
0: அதான் நம்ம கண்ணு, கண்ணு வந்து இங்கேயும் பாக்கணும் அங்கேயும் பாக்கணும். அதனால பிராக்டிஸ்ல வந்து கண்ணுக்கும் பிராக்டிஸ் கொடுப்பாங்க அங்க எங்க பாக்குறதுக்கு. அவங்க வர்றது நம்ம தெரிஞ்சிட்டுனா செக் பண்ணி போறது.
1: ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஜம்ப் ஆயிருவீங்க இல்லையா?
0: ஜம்ப், ஆமா ஜம்ப் எல்லாம் அடிக்க நீதான் கத்துக்கணும்,
1: கஷ்டம் இல்ல. சரி, மத்த விளையாட்டுகள் இருக்கு, ஷட்டில் காக் இருக்கு, கொக்கோ இருக்கு, வாலிபால் இருக்கு, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விட நீங்க கபடியை மட்டும் குறிப்பா தேர்ந்தெடுத்து விளையாடுறதுக்கு காரணம் என்ன?
0: எங்க ஸ்கூல் டீம்ல வந்து சீனியர்ஸ் அக்கா இருக்காங்க, அவங்க கபடி மேட்ச் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். கபடி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதை பார்த்து நிறைய ப்ரோ கபடி மேட்ச் எல்லாம் பார்ப்போம். அவங்க விளையாடுறத பார்த்து எனக்கு கபடியில வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு.
1: சரி, அப்பா முதல்ல தயங்குனாங்க விளையாட வேண்டாம், பொம்பளை பிள்ளை உடல்ல எதுவும் ஒரு குறைபாடு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அப்புறம் எப்படி அப்பா அம்மா உங்களுக்கு சம்மதிச்சிட்டாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க?
0: ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டாங்க எங்க வீட்டுக்கு, ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா மேட்ச்சுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டாங்க, ஜெர்சி எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போன்னு பார்த்து எங்க அப்பா வேண்டாம்னு சொன்னோடனே எங்க ஸ்கூல் பிள்ளைங்கலாம் வந்துட்டாங்க, எங்க சார்லாம் வந்து பேசினாங்க. பேசிதான் எங்க அப்பா சரி போமா அப்படின்னு சொல்லி போதுனா. அப்புறம் இங்க லோக்கல்ல நடந்த மேட்ச்சு, நான் விளாடுற மேட்ச் எல்லாம் பார்த்து எனக்கு வந்து கோல்டு காயின் கொடுத்தாங்க. அப்புறம் பீரோல் எல்லாம் கொடுத்தாங்களா, அதை எங்க அப்பா எல்லாம் பார்த்தாங்க,
1: ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க.
0: ஆமா, அப்பா ஃபாரின்ல இருந்தாங்க, அவங்க வீடியோ கால்ல தான் என்ன பார்த்தாங்க, பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
1: உங்க மனசுல இன்ஸ்பயர் ஆன கபடி பிளேயர் யாரு?
0: எனக்கு வந்து அஜய் தாகூர் ரொம்ப பிடிக்கும், அவங்க ஜம்ப்பு எல்லாமே ரொம்ப பிடிக்கும்.
1: ஓ, ஜம்ப்பு தான் அதில் கிரேட் இஷ்யூ இல்லையா கபடியில். இப்போ ஸ்கூல் லெவல்லையுமே கபடி டீம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமாம்,
1: எல்லா கேம்ஸும் எல்லா ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்துருச்சு, ஒன்றும் விட்டு வைக்கல, எல்லாமே வந்துருச்சு, முக்கியமான விளையாட்டுகள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கபடியில் வந்து இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணுங்கிற ஆர்வம் இருக்கு.
0: ஆமாம்,
1: அது எப்படி நீங்கள் செயல்படுத்தலான்னு நினைக்கிறீங்க?
0: டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதை விட அடுத்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும்.
1: ஸோ இப்போ நான் ஹைதராபாத்தில் விளையாண்டு நீங்கள் பிரான்ஸ் மெடல் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க.
0: ஆமாம்,
1: அதை பற்றி பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் எப்படி நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க?
0: எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த டீம் எதுக்கு சீனியர்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் போட மாட்டாங்க, எதுக்கு செலக்ட் ஆகிட்டு அந்த மாதிரி. ஏன்னா ஜூனியர் தான் நல்லா இருந்தது, சீனியர் வந்து அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி வின் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி, உண்மைக்கும் அழுகையா வந்து நல்லா இருந்தது, அந்த இது ஹாப்பியா இருந்தது.
1: செய்தித்தாள்ல போட்டிருப்பாங்க.
0: ஆமா,
1: கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வந்திருக்கும்.
0: ஆமா, டிவில எல்லாம் போட்டாங்க எங்களை வந்து, அந்த பேண்ட் எல்லாம் அடிச்சு வரவேற்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது.
1: உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன கபடியில?
0: இப்போ நேஷனல் லெவல் ஆண்டிருக்கோம், அதுக்கப்புறம் இந்தியாக்காக விளையாடணும்னு ஆசையா இருக்கு.
1: கபடி விளையாட்டுல ரேணுகா தேவி உங்க டீம் வின் பண்ணி பெண்கள பதக்கம் மூன்றாவது பரிசு வாங்கியிருக்கு. நம்ம மாநிலத்துக்காக நீங்க விளையாண்டு இன்டர்நேஷனல் லெவல்ல ஜெயிக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். உங்களுடைய வருங்காலம் வளமாகவும் நலமாகவும் அமையணும். கபடி விளையாட்டு துறையில நீங்க இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சார்பில் உங்களுக்கு பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் ஊக்குவித்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: தேங்க்யூ மேம்.
2: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
3: தடைகளை தாண்டி ஹைதராபாத்தில் நடைபெற்ற 72வது தேசிய சீனியர் பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்ற தமிழக அணியின் விளையாட்டு வீராங்கனை எம் ரேணுகாதேவி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் உமா மீனா.

அப்பப்பா, கோடை வெயில் கொளுத்தி எடுக்குது. இந்த நேரத்துல கண்ணுக்கு குளிர்ச்சியா, வெயிலுக்கு இதமா, குளு குளுன்னு சும்மா ஜில்லுன்னு இருக்கிற ஊருக்கு சுத்தி பார்க்க போலாமா? அட ஆமாங்க, இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நாம போக போறோம். வாங்க போலாம். பனி மூடிய இமயமலையோட தென்மேற்கு தொடர்ல கடல் மட்டத்திலிருந்து 2206 மீட்டர் உயரத்துல ஷிம்லா இருக்கு. இது இன்வெர்ராம் மலை, அப்சர்வேட்டரி மலை, ப்ராஸ்பெக்ட் மலை, சம்மர் மலை, பாண்டனி மலை, எலிசியம் மலை, ஜக்கு மலை ஆகிய 7 மலைகளின் மேல ஷிம்லா அமைஞ்சிருக்கு. ஷிம்லாவுக்கு மலைகளின் ராணி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. ஹிமாச்சல பிரதேசத்தோட தலைநகர் ஷிம்லா. 1864 பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி செஞ்சப்போ சிம்லாவின் குளிர்ச்சியான தட்ப வெப்பநிலை காரணமாக கோடைக்கால தலைநகரா சிம்லாவை மாற்றிக்கிட்டாங்க. அதோடு ராணுவ அலுவலகமும் அங்கேயே நிறுவப்பட்டதால போக்குவரத்து வசதியை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. எனவே இமயமலை அடிவாரத்துல சிம்லா மற்றும் கல்கா ஆகிய 2 நகரங்களுக்கும் இடையே இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டு 1903 போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஷிம்லா சுற்றுலா பயணிகளோட சொர்க்கபுரியா இருக்கு. பனி படர்ந்த மலைகள், குளிர்ந்த காலநிலை அனைவரையும் கவரக்கூடியதா இருக்கு. ஷிம்லால சுற்றி பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள் மால் ரோடு மற்றும் ரிஞ்ச், ஜக்கு கோவில், குஃப்ரி, கிறிஸ்து தேவாலயம், வைஸ்ரீகல் லாட்ஜ், இந்தியன் காஃபி ஹவுஸ், இது போன்ற இடங்கள் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள். இந்த மால் ரோடு அப்படிங்கிறது சிம்லாவின் இதயம் போன்ற பகுதி. நடப்பதற்கு, ஷாப்பிங் செய்யறதுக்கு, உணவகங்கள்

களுக்கு ஏற்றது மால் ரோட் மற்றும் ரிட்ஜ் பகுதி. சிம்லா நகரத்தின் மைய பகுதியில ரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. மலை தொடர்கள் மனதை மயக்கும் விதமா அழகா காட்சியளிக்குது. மே மாதத்துல கோடை திருவிழா இங்கு நடைபெறுது. அது தவிர ரிட்ஜில பல்வேறு அரசு விழாக்களும் உள்ளூர் கொண்டாட்டங்களும் நடத்தப்படுது. இந்த இடம் ரொம்ப அழகான இயற்கை காட்சிகளால நிறைந்திருக்கிறதால நீண்ட தூர நடைப்பயணத்துக்கு இது வாய்ப்பளிக்குது. அனண்டல் பசுமையான தேவதாறு மர காடுகளால அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான சுற்றுலாத்தலம். இந்த திறந்த வெளி பகுதி ஆங்கிலேயர் காலத்துல பிரிட்டிஷ் மக்களை மகிழ்விக்க ஓட்டப்பந்தயம், போலோ மற்றும் கிரிக்கெட் போன்ற விளையாட்டு மைதானமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜக்கு கோவில் உலகிலேயே உயரமான ஹனுமன் சிலை உள்ள மலை உச்சியில் அமைந்துள்ள கோயில். குஃப்ரியில பனிச்சறுக்கு, ட்ரெக்கிங் மற்றும் குதிரை சவாரிக்கு ஏற்ற இடம். வட இந்தியாவில உள்ள இரண்டாவது பழமையான தேவாலயம் கிறிஸ்து தேவாலயம். வைஸ்டீக்கல் லாட்ஜ் பிரிட்டிஷ் காலத்து கட்டிடக்கலை கொண்ட அருங்காட்சியகம் இங்க இருக்கு. 1864 பிரிட்டிஷ் இந்தியாவின் கோடைகால தலைநகராக அறிவிக்கப்பட்டது. விடுதலைக்கு அப்புறமா இந்த நகரம் கிழக்கு பஞ்சாபின் தலைநகரா இருந்திருக்கு. அதுக்கு அப்புறமா தான் ஹிமாச்சல பிரதேசத்தின் தலைநகரா மாற்றப்பட்டது. இது இந்த மாநிலத்தோட முக்கிய வணிக கலாச்சார கல்வி மையமா இருக்கு. 1815 ஆங்கில படைகள் இந்த பகுதியை கைப்பற்றின போது சிறிய குக்கிராமங்களா இந்த பகுதி இருந்திருக்கு. ஷிம்லாவில பாரம்பரியமான பல கட்டடங்கள் இருக்கு. அவை டூடூர் பெத்தன் மற்றும் நவகோதி கட்டிடக்கலைகளின் காலனித்துவ காலத்திலிருந்தே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவை. அது போக மேலும் இங்கு பல கோயில்கள் மற்றும் தேவாலயங்கள் இருக்கு. இங்குள்ள காலனித்துவ கால கட்டிடக்கலை, தேவாலயங்கள், கோயில்கள், நகரத்தின் இயற்கை சூழல் போன்றவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. ஆங்கிலேயர்களால கட்டப்பட்ட கல்கா ஷிம்லா தொடர்வண்டி பாதை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக இருக்கு. 2005 இமயமலை பைக் பந்தயம் ஷிம்லாவில நடக்குது. இது தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நிகழ்வாக கருதப்படுது. தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய இயற்கை பனிச்சறுக்கு வளையமும் சிம்லாவில இருக்கு. சுற்றுலா மையமாக மட்டும் இல்லாம இந்த நகரம் பல கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் ஒரு கல்வி மையமாகவும் விளங்கி வருது. சிம்லா நகரம் காளியின் அவதாரமான சியமலா அன்னையின் பெயரிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மனுக்கான காளிபாரி கோயிலானது ரிட்ஜ் அருகே பாண்டனி மலையில் அமைந்திருக்கு. ஷிம்லாவின் பெயர் ஷியாமாலயா என்ற சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. நீல பலகை கல் என்பது இதன் பொருள். இன்றைய ஷிம்லா நகரம் உள்ள பகுதி 18ஆம் நூற்றாண்டுல அடர்ந்த காட்டு பகுதியா இருந்திருக்கு. இந்த பகுதியின் பழைய குடியிருப்பின் ஒரு அடையாளமாக இருந்தவை ஜக்கு கோயிலும் ஆங்காங்கே உள்ள சில வீடுகளும் மட்டும்தான். கோடை காலத்துல மார்ச் முதல் ஜூன் மாதம் வரையும், குளிர்காலத்துல டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரையும் இங்கு செல்லக்கூடிய பருவ காலங்கள்.

சுற்றுச்சூழல் என்பது பல உயிரினங்கள் பூமியில் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் பெருகுவதற்கும் தேவைப்படுகின்ற இயற்கை கூறுகளினாலான ஒரு பாதுகாப்பு அரணாகும். இது காற்று, ஒளி, மண், வெப்பம், நீர் மற்றும் தாதுக்கள் அடங்கிய ஒரு பரப்பாகும். இந்த சுற்றுச்சூழல் எப்போதும் உயிரினங்களின் உயிர் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அவ்வாறு ஏற்புடையதாக இருந்தால் மட்டுமே இப்பூமியில் வாழ்வு செழிக்க இயலும். ஆனால் பலவகை காரணங்களினால் இந்த சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பம், தொழில்மயமாக்கல், நவீன கலாச்சார வாழ்வியல் முறை, இயற்கை வளங்களை தேவைக்கும் அதிகமாக பயன்படுத்துதல், நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, காற்று மாசுபாடு, காடுகளை அழித்தல், வேட்டையாடுதல் மற்றும் மக்கள் தொகை பெருக்கம் என்று பல காரணங்களால் நம்மை சுற்றியுள்ள சூழல் மிகவும் கெட்டுப்போய் உள்ளது. இதனை மாற்றி தன்னுடைய வாழ்வு மேம்படவும், தன்னை சுற்றியுள்ள பிற உயிரினங்களின் வாழ்வு பலப்படவும் ஒவ்வொரு மனிதனும் தன்னிலை உணர வேண்டும், பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இன்று காலத்தின் கட்டாயமாகிவிட்டது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுற்றுச்சூழல்

தலின் மீது நமக்கு இருக்கும் உரிமைகளை நிலைநாட்டும் போது அதற்கென இருக்கும் சில அறநெறிகளையும் பின்பற்ற வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாவண்ணம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக, கோழி குஞ்சுகள் பொரிப்பதற்காக முட்டையிடுகிறது, ஆனால் மனிதன் அதை திருடி சாப்பிடுகிறான். பசு தன் கன்றுக்காக பால் சுரக்கிறது, ஆனால் மனிதன் அதையும் திருடிக் கொள்கிறான். ஒரு விதத்தில் பார்க்கும்போது இவற்றில் தவறில்லை என்று தோன்றலாம். இருப்பினும் குஞ்சுகள் பொரிப்பதற்காக சில முட்டைகளை விட்டு வைக்க வேண்டும், அதுபோல் கன்றுக்காக தேவையான பாலை விட்டு வைக்க வேண்டும் என்பதுதான் நியாயம். எனவே நாம் இன்று நம்மிடமுள்ள பயன் தரும் மரங்களை வெட்டக்கூடாது, புதிய மரங்களை நட வேண்டும். பொது இடங்களில் குப்பையை போடக்கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு இயற்கை பொருட்களை பயன்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இவற்றை செய்வதன் மூலம் நாம் நம் வருங்கால சந்ததியினருக்கு

ஆனால் மனிதன் அதையும் திருடிக் கொள்கிறான். ஒரு விதத்தில் பார்க்கும்போது இவற்றில் தவறில்லை என்று தோன்றலாம். இருப்பினும் குஞ்சுகள் பொரிப்பதற்காக சில முட்டைகளை விட்டு வைக்க வேண்டும். அதுபோல் கன்றுக்காக தேவையான பாலை விட்டு வைக்க வேண்டும் என்பதுதான் நியாயம். எனவே நாம் இன்று நம்மிடமுள்ள பயன் தரும் மரங்களை வெட்டக்கூடாது. புதிய மரங்களை நட வேண்டும். பொது இடங்களில் குப்பையை போடக்கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு இயற்கை பொருட்களை பயன்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இவற்றை செய்வதன் மூலம் நாம் நம் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு மகத்தான உலகை விட்டுச் செல்லலாம்.

0: இதுவரை சிந்திக்க சில நிமிடம் வழங்கியவர் டாக்டர் டி சங்கரி அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது அமைப்பில் உதவி பி முத்துசெல்வி, அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமையும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாவிகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவிகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் திரு விஜய் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். ஆளுநரை திரு விஜய் இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளார். ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு ஏற்ப இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிகிறது. திரு அர்லேக்கர் கேரள மாநிலத்தின் ஆளுநராகவும் செயல்படுவதால் இன்று அவர் கேரளம் செல்வதற்கு முன்பாக திரு விஜயை சந்தித்து அரசு அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களை கோரியுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக நேற்று ஆளுநரை சந்தித்த திரு விஜய் அவரிடம் தாவிகா சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பட்டியலையும் காங்கிரசின் ஆதரவு கடிதங்களையும் வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலையான அரசு அமையும் வகையில் பெரும்பான்மை பலம் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க தாவிகாவிற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று மக்கள் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்திற்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஆளுநர் வழங்க வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் மற்றும் இடதுசாரி கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே

திரு விஜய் ஆளுநரை சந்தித்த பின்னர் தாவேகா நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக எவ்வித குறுக்கீடும் செய்யாது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைய மக்கள் அளித்த தீர்ப்பை திமுக மதிப்பதாக கூறினார். மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறுவதையோ அல்லது அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படுவதையோ தமது கட்சி விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுகவுடன் இணைந்து திமுக புதிய ஆட்சி அமைக்கவுள்ளதாக வெளியாகும் வதந்திகளையும் திரு ஸ்டாலின் மறுத்துள்ளார். இதனிடையே திமுக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதற்கான உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. அஇஅதிமுக சார்பில் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தெரிவித்துள்ளது. ஊடகங்கள் அஇஅதிமுக தொடர்பாக ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதாகவும் இப்பிரிவு குறை கூறியுள்ளது. புதுச்சேரியில் புதிய அரசு அமையும் வகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து அவர் வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கவுள்ளது. திமுக 5 இடங்கள், தாவேகா 2, காங்கிரஸ் நேயம் மக்கள் கழகம் தலா 1 இடத்தையும் கைப்பற்றியுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் இக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார். நாட்டை பாதுகாப்பதில் முப்படைகளின் வீரத்தையும் துணிச்சலையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் உலகிற்கு பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் ஓராண்டு நிறைவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்சார்பு இந்தியா மற்றும் பாதுகாப்புத்துறையின் வலிமையை இந்த துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வெளியிட்ட செய்தியில் நாட்டின் ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற துணிச்சலையும் மன உறுதியையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளனர். இதனையொட்டி ஜெய்ப்பூரில் முப்படைகளின் தலைவர் திரு அனில் சௌகான் தலைமையில் பாதுகாப்பு படை தளபதிகள் மாநாடு நடைபெறுகிறது. காதி கிராம தொழில் ஆணையத்தின் மூலமான பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கத் திட்ட செயலாக்கம் தொழில் முனைவோர்களையும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 15வது நிதி ஆணையத்தின் கீழ் சிறு தொழில் நிறுவனங்கள் துரித வளர்ச்சியுடன் வலுவடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. 13,554 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை முழுமையாக பயன்படுத்தி இலக்கையும் மிஞ்சி 4,03,000க்கும் மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் 36,00,000க்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அடித்தட்டு பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், தோட்டக்கலைத்துறையின் அனைத்து அம்சங்களுக்கும் உயர் முன்னுரிமை வழங்கி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார். இந்தியா தற்போது சராசரியாக 1,129,00,000 மெட்ரிக் டன் கனிகளை உற்பத்தி செய்வதாக கூறினார். ஆனால் ஏற்றுமதி அளவோ வெறும் 14,00,000 மெட்ரிக் டன் மட்டுமே என்று சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக பல்வேறு நாடுகளின் சந்தைகள் இந்திய கனிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாட்டில் வேலைவாய்ப்புகளுக்கான தொடர் முயற்சிகளின் காரணமாக வேலைவாய்ப்பின்மை விகிதம் 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான வருடாந்திர இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் இந்நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொழில் சார்ந்த சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி உழைக்கும் வர்க்கத்தினருக்கு விரிவான நல ஆரோக்கியத்தை இந்த திட்டம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் இளைய சக்தியின் ஆற்றல் கடந்த 12 ஆண்டுகளாக கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு 1வது ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இன்று முதல் நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் அவர்தம் வாரிசுதாரர்கள் வரும் கல்வியாண்டில் இடஒதுக்கீட்டின் கீழ் மேற்படிப்பில் சேர நேரில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளாா்.

0: கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மீன் குளத்துடன் கூடிய புதிய செயற்கை அருவி உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கொடைக்கானலில் கண்களுக்கு விருந்து படைக்க தயாராகி வருகிறது 63வது மலர் கண்காட்சி. பிரைன் பூங்காவில் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்ட மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. தோட்டக்கலைத்துறை சார்பில் பூங்காவின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய அளவிலான செயற்கை அருவியுடன் கூடிய மீன் குளம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சியின் பின்னணியில் சுற்றுலா பயணிகளும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சற்று முன் வந்த செய்தி, தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதேபோல் அஸ்ஸாம், கேரளம், மேற்கு வங்கம், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு வனச்சரகத்திற்கு உட்பட்ட தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக நீர்வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து களக்காடு துணை இயக்குநர் மற்றும் வன உயிரின காப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி பாதுகாப்பு மற்றும் சூழலியல் நலன் கருதி இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் அப்பகுதியை பார்வையிடுவதற்கும் முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. எனவே வெளியூர் மற்றும் உள்ளூர் சுற்றுலாப் பயணிகள் வனத்துறையின் இந்த அறிவிப்புக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்டபூஜை பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினமும் காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் 7ஆம் நாளான இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அஷ்டபுஜ பெருமாள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில்
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் வெள்ளிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாவேகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55:30. ஆகாஷ்வாணி
5: கூட தெரியாது, அடையாளத்தை கூட கேட்டுக்கல மேடம்.
6: ஓ அப்படியா சார், கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம்.
5: சரி, அவர் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க?
6: பிங்க் கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வரதா சொன்னாரு.
5: ஓ, அப்ப அவர் பேரு
6: மிஸ்டர் ரவி.
5: அப்ப நான் சந்திக்க இருந்த பொண்ணு ரம்யா, நீங்க தானா?
6: எஸ் நான் தான் ரம்யா.
4: 9:30 கல்யாண கலாட்டா நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே பக்கரியப்பன் அவர்கள். நாடகம் 9:30 நாடக மலரில், கல்யாண கலாட்டா.
5: பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்தேன்.
6: நீங்க என்கிட்ட பேசினது நல்லதா போச்சு, இல்ல நாம ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காமயே போயிருப்போம்.
5: நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கணும்னு இருக்கிறப்ப சந்திச்சுதானே ஆகணும்.
7: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் 9:00 முதல் 9:15 கேட்டு மகிழலாம்.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி இந்த அலைவரிசையிலும் நீங்கள் கேட்கலாம் தினந்தோறும் மாலை 6:10.
8: ஆகாஷ்வாணி 90 வருடத்தை கடந்ததை முன்னிட்டு இயற்பியல் துறை துணை பேராசிரியர் ஐ முபீனா அவர்கள் பகிரும் எண்ணங்களை கேட்கலாம்.
9: ஆப்கி ஃபர்மாயிஷ், சிதாரோ கே சங், சாயா கீத, அதற்கு டெலிகாஸ்டாகும். அந்த சாங்ஸ் கேட்டுதான் நாங்க தூங்குவோம். நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எப்போ அப்பா

0: வருவாரு, அந்த பாட்டு போடுவாரு, ஸோ தட் நாங்கள் தூங்குறதுக்கு. அது எங்களுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தாலாட்டு பாட்டு மாதிரி இருக்கும். அதான் நான் என்ன சொல்றேன்னா, அது ரேடியோங்கிறது வந்து எவர் கிரீன், அது எந்த எராலையோ அது முடிகிறது இல்லை, அது காலங்காலமாக அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா எராத்துலேயும் நம்மளுக்கு வந்து ரேடியோ தேவை, ஒரு முக்கியமான ரேடியோ தேவைன்னு நான் சொல்வேன். அந்த என்ன டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாக்கா கூட, பட் ஆனால் நாங்கள் வந்து ரேடியோவுக்கு கண்டிப்பாக ஸ்டிக்காக இருக்கோம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: ஒரு தொழிலேருந்து லாபம் ஒருதான் நஷ்டம் ஒருதான்றதை பார்க்கறது முக்கியமா, நம்ம இந்த தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய வரவுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவாக வரும், அதாவது லாபகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த தொழிலில் செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
1: உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: ஏமா உங்களைத்தான் எங்க பாக்குறீங்க? அட உங்களைத்தான்.
4: என்னையா கூப்பிடுறீங்க?
3: ஆமா உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க, சரி. குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
4: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
3: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?
4: ஆமா இல்ல?
3: ஆமாவா இல்லையா?
4: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
5: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
6: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi hails first anniversary of Operation Sindoor, reaffirms India's commitment to defeat terrorism and dismantle its enabling ecosystem. Bihar Chief Minister Samrat Chaudhary expands his cabinet. 32 ministers, including Nitish Kumar's son, take oath as new ministers. Hectic parleys underway to form governments in Tamil Nadu and Kerala. Government launches nationwide annual health checkup initiative for workers aged 40 years and above. And in IPL cricket, Lucknow Super Giants to face Royal Challengers Bengaluru in Lucknow this evening. Prime Minister Narendra Modi has said the country remains steadfast in its resolve to defeat terrorism and dismantle its enabling ecosystem. In a social media post on the completion of 1 year of Operation Sindoor, Mr. Modi said the Indian Armed Forces had displayed unparalleled courage, precision and resolve during the operation. He said the forces gave a fitting response to those who dared to attack innocent Indians at Pahalgam. Mr. Modi also added that the entire nation salutes the armed forces for their valour. The Prime Minister said Operation Sindoor reflected India's firm response against terrorism and its unwavering commitment to safeguarding national security. President Draupadi Murmu has called Operation Sindoor a defining testament to India's unwavering resolve against terrorism and all forces that threaten our sovereignty and the safety of citizens. In a social media post, she said the brutal attack at Pahalgam was met with befitting and exemplary precision. She reiterated that those who seek to threaten Bharat must know that our nation stands vigilant, united and prepared to respond with strength. Vice President C.P. Radhakrishnan has termed Operation Sindoor a defining moment when India responded.

Yeah.

நேரம் 2:42, ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியுள்ள பாடல் படம் ஆசை.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:30. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் இமேசால், ஈரோடு மாவட்டம் சிறுவாளூர் ஆகிய இடங்களில் 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் சவுந்தப்பூர் 9 சென்டிமீட்டர், தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 8 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் அகவயல், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிவகங்கை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, புத்தன் அணை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், முதுகலத்தூர், மூளைக்கரைப்பட்டி, நாலுமுக்கு, கீழாநிலை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருப்பரப்பு, சுத்தமல்லி அணை, சுருளக்கோடு, அரிமளம், மதுரை, நெடுங்கல், பாலக்கோடு, எலந்தக்குட்டை மேடு, காக்காச்சி, சாத்தியார், கமுதி, கடலாடி, குண்டாரணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு, மேட்டுப்பட்டி, மாஞ்சோலை, வரட்டுப்பள்ளம், ஆனைக்கிடங்கு, மதுரை வடக்கு, மதுரை, தருமபுரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம், ஆண்டிப்பட்டி, குப்பநத்தம், பெரியப்பட்டி, தொண்டாமுத்தூர், தென்காசி, கோபிச்செட்டிப்பாளையம், சிட்டம்பட்டி, புவனகிரி, காரையூர், அயப்பாக்கம், திருப்புவனம், தல்லாக்குளம், சேத்தியாத்தோப்பு, சேலம் மாவட்டம் மேட்டூர், களியல், கன்னடியான் அணைக்கட்டு, தருமபுரி, வத்திராயிருப்பு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சிறுவாணி அடிவாரம், திருமனூர், செம்பரம்பாக்கம், மதுரை மாவட்டம் வீரகனூர் அணை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கணிக்கோட்டை, பெண்ணாகரம், பாம்பன், கவுந்தப்பாடி, திருச்செந்தூர், பாலமூர், திருச்சுழி, திருவாரூர், சேர்வலாறு அணை, சென்னை மதுரவாயல், ஆவுடையார் கோவில், மேட்டூர், சூரன்குடி, கோத்தகிரி, குன்னூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது.

கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 39.8 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.9 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வடக்கு உட்கர்நாடகம் தொடங்கி மன்னார் வளைகுடா வரை தென்கிழக்கு அரபி கடற்பரப்பில், லட்சத்தீவுகளை ஒட்டி கேரள தென்கிழக்கே, தென்மேற்கு மத்திய பிரதேசத்தை கடந்து கர்நாடகத்தின் உட்பகுதியில் கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம்.

ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரளமுதம் கேட்கலாம்.

நெஞ்சத்தளவில் பொருந்தாத சிந்தையுடையவரை அவர் சொல்லும் நல்ல சொற்களை வைத்துக்கொண்டு அவரை நண்பரென நம்பிவிடக்கூடாது. குறள் எண் 825 அதிகாரம் கூடா நட்பு.

0: நெஞ்சத்தளவில் பொருந்தாத சிந்தையுடையவரை அவர் சொல்லும் நல்ல சொற்களை வைத்துக்கொண்டு அவரை நண்பர் என நம்பிவிடக்கூடாது. குறள் எண் 825 அதிகாரம் கூடா நட்பு.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேயர்கள், இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

கருணாய். சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. இன்றிரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 341 பகுதி. 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு. சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் உரை. மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர் கல்யாண கலாட்டா நாடகம், எழுதியவர் கே பக்கிரியப்பன். நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். இன்றிரவு 10 மணிக்கு அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மெல்லிசை நிகழ்ச்சி. ராஜேஷ்குமார் சோதாட்டர் அவர்களின் குஜராத்தி நாட்டுப்புற இசை, முகமது வக்கீல் அவர்களின் கசல் இசை ஆகியவை இடம்பெறும். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் குறித்து மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏழு 7:45 நகர்வலம், மெய்யாயிருப்போம் யதார்த்தமாக வாழ்வோம், கே அன்பரசி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் எமது வானொலி நேயர்கள் சோனல் தாஸ், ரத்னபூர்ணா, லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, நிகழ்ச்சி அமைப்பு ரா தியாகராஜன். 9 மணிக்கு அரங்கிசை, மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை, சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம், எழுத்தாளர் சிவகுமார் முத்தியா அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், டி கலைமகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. நாளை பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி டாக்டர் நப்பிண்ணை சேரன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. இரண்டு 15 திரைகானம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஐ மாத்திரே என தொடங்கும் அசாமி மொழி பாடல் இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள். இசை வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.9 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 27.1

0: And crew from 23 different countries is now sailing towards Spain's Canary Islands under strict precautionary measures. Benchmark domestic equity indices staged a lackluster close today, remaining largely unchanged amid a choppy trading session. The Sensex dropped 114 points to close at 77,845, while the Nifty dipped 4 points to settle at 24,327. And in IPL cricket, Lucknow Super Giants will face Royal Challengers in Lucknow today at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: சக்கரவர்த்தியின் ஆணைக்குட்பட்டு இரண்டு பெரிய கப்பல்களில் தன்னை கைது செய்ய சோழ வீரர்கள் வந்திருப்பதை தெரிந்து கொண்டார் இளவரசர் அருள்மொழிவர்மர். இதனையடுத்து அவர் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியை பார்த்து, ஐயா, பரம்பரையாக எங்கள் குடும்பத்துக்கு சிநேகிதமான குலத்தின் தலைவர் தாங்கள். என் தந்தையின் உற்ற நண்பர். தங்களை நான் என் தந்தைக்கு இணையாகவே மதித்து வந்திருக்கிறேன். தாங்களும் என்னை தங்கள் சொந்த புதல்வனாகவே கருதி பாராட்டி வந்திருக்கிறீர்கள். ஆகையால் இந்த சமயம் என்னுடைய கடமையை செய்வதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும். அதற்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்றார். சேனாதிபதி மறுமொழி சொல்வதற்குள் பார்த்திபேந்திரனையும் திரும்பி பார்த்து, ஐயா, தங்களையும் கேட்டுக்கொள்ளுகிறேன். தாங்கள் என் அருமை தமையனாரின் உற்ற நண்பர். என் தமையனாரின் வாக்கை தெய்வத்தின் வாக்காக மதித்து நான் போற்றுகிறவன். ஆகையால் தங்களுடைய வார்த்தையையும் மதித்து போற்ற கடமைப்பட்டவன். தங்களை பெரிதும் வேண்டிக் கொள்ளுகிறேன். என் கடமையை நான் நிறைவேற்றுவதற்கு தடை எதுவும் சொல்லக்கூடாது என்றார். சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த பார்வையின் மூலம் ஒருவருடைய பயத்தை இன்னொருவருக்கு தெரிவித்துக் கொண்டார்கள். சேனாதிபதி இளவரசரை பார்த்து, இளவரசே, தாங்கள் கூறுவது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. வாழ்நாளெல்லாம் நான் போர்க்களத்திலே கழித்தவன், மூடு மந்திரமாக பேசினால் தெரிந்து கொள்ள இயலாதவன். தங்களுடைய கடமையை செய்யப்போவதாக சொல்லுகிறீர்கள், அப்படியென்றால் என்ன? எந்த கடமையை என்ன மாதிரி செய்யப்போவதாக உத்தேசித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். இந்த சமயம் என்னுடைய கடமை ஒன்றே ஒன்றுதான். என் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான். என்னை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படியான கட்டளையுடன் என் தந்தை ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார். என்னை அவர்கள் தேடி அலையும்படியாக ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? நானே அவர்கள் இருக்குமிடம் சென்று என்னை ஒப்புக் கொடுத்து விடுவேன். அதுவே இப்போது நான் செய்ய வேண்டிய கடமை.
1: முடியவே முடியாத காரியம். என் உடம்பில் உயிருள்ள வரையில் அதை நான் அனுமதிக்க மாட்டேன். தடுத்தே தீருவேன் என்றான் பார்த்திபேந்திரன்.
0: சேனாதிபதி அவனை பார்த்து,
2: பதற வேண்டாம், பொறுங்கள் என்றார்.
0: பின்னர் இளவரசரை நோக்கி கூறினார்,
2: ஐயா, தங்களுடைய கடமையை பற்றி சொன்னீர்கள். எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அருள் புரிந்து அதை கேட்க வேண்டும். கொடும்பாளூர் வேளார் பெருங்குடியில் இந்த உயிரோடு இருக்கும் ஆண்மகன் நான் ஒருவன்தான். மற்றவர்கள் அனைவரும் சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் இறந்து போனார்கள். அநேகமாக எல்லாரும் போர்க்களத்தில் மடிந்தார்கள். நானும் ஒருநாள் அவ்விதம் இறந்து போவேன், யார் கண்டது? ஆகையால் என் வார்த்தையை கொஞ்சம் பொறுமையுடன் கேட்க வேண்டும். அரண்மனை மாடங்களில் அருமையாக வளர்க்கப்பட்டு வந்த தங்களை சென்றாண்டில் தென்திசை படைகளின் மாதண்ட நாயகராக சக்கரவர்த்தி நியமித்தார். அப்போது என்னை தனியாக அழைத்துச் சொன்னார், இளவரசன் என்னை விட்டு பிரிவது என் உயிரே உடலிலிருந்து பிரிவது போல இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய ஆசைக்காக அவனை நான் அரண்மனைக்குள்ளேயே வைத்து வளர்க்கக்கூடாது. அவன் வெளியேறி போக வேண்டியதுதான். அண்ணனைப் போல வீரன் என்று பெயரெடுக்க வேண்டியதுதான். ஆனால் அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதே கணத்தில் என் உயிரும் போய்விடும். அவனுக்கு எந்தவித அபாயமும் நேராமல் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. இவ்வாறு சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டார். சென்ற ஆண்டில் அவ்வாறு கூறிய சக்கரவர்த்தி இப்போது தங்களை சிறைப்படுத்த

0: செலுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிடுவாரா? அவ்வாறு கட்டளையிடும்படியாக தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்கு தாங்கள் சூழ்ச்சி செய்ததாகச் சொல்வது எவ்வளவு அபத்தம்! இந்த அபவாதத்தை யாராவது நம்ப முடியுமா? கொடும்பாளூர் பெரிய வேளார் கூறி வந்ததை இதுவரை பொறுமையுடன் கேட்டு வந்த இளவரசர் இப்போது குறுக்கிட்டார். வேறு யாராவது நம்ப முடியாதோ என்னமோ, ஆனால் என்னால் நம்ப முடியும் என்றார்.
1: என்ன சொல்கிறீர்கள் இளவரசே?
0: இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்ற நான் சூழ்ச்சி செய்தது உண்மைதான் என்று சொல்லுகிறேன். வந்தியத்தேவன் இப்போது முன்னால் வந்து, இது என்ன ஐயா? சற்று முன்வரையில் சத்தியம் தர்மம் என்று சொல்லி வந்தீர்கள், இப்போது இப்படி பெரும் பொய் சொல்லுகிறீர்களே! சேனாதிபதி, இவர் வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டாம். நேற்றிரவு புத்த குருக்களின் மகாசபையார் இவருக்கு இலங்கை சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் அளித்தார்கள். இவர் வேண்டாம் என்று மறுதளித்தார். இதற்கு நானும் இதோ நிற்கின்ற இந்த வைஷ்ணவனும் சாட்சி என்றார். பொன்னியின் செல்வர் புன்னகை புரிந்து, வந்தியத்தேவரே, ஒரு கேள்வி. சூழ்ச்சி செய்கிறவர்கள் சாட்சி வைத்துக் கொண்டு சூழ்ச்சி செய்வார்களா? நீங்கள் இருவரும் பக்கத்தில் இருந்ததினாலேயே நான் இலங்கை சிம்மாசனத்தையும் கிரீட்டத்தையும் மறுதளித்திருக்கலாம் அல்லவா என்றார். வந்தியத்தேவன் அசந்து போனான். இதற்கு எதிராக அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இளவரசர் மேலும் கூறினார், வாணர் குல வீரரே, உமக்கு சந்தேகம் இருந்தால் அதோ நிற்கும் வைஷ்ணவரை கேட்கலாம். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் அவரிடம் என்ன சொல்லி அனுப்பினார் என்று கேட்டு அறிந்து கொள்ளலாம். புத்த குருமார்கள் தங்களுக்கு இலங்கை சிம்மாசனம் அளிக்க முன்வருவார்கள், சாட்சியம் வைத்துக் கொண்டு அதை மறுதளிக்கவும் என்று சொல்லி அனுப்பினாரா இல்லையா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். இதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் திகைத்து போய் நின்றார்கள். இளவரசர் சேனாதிபதியை பார்த்து சொன்னார், ஐயா, இதை கேளுங்கள். இந்த இலங்கையை கவர்ந்து ஆள வேண்டும் என்று பேராசை என் மனதில் இருந்தது உண்மை. இந்த பேராசையை எனக்கு உண்டு பண்ணியவர் என் தமக்கையார். தம்பி, நீ நாடு ஆள பிறந்தவன், உன் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறது, இங்கே உனக்கு இடமில்லை, ஆகையால் இலங்கைக்கு போ, இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றிக்கொள் என்று இப்படியெல்லாம் இளைய பிராட்டி அடிக்கடி சொல்லி என் மனதில் ஆசையை வளர்த்து விட்டார். ஆகையால் நான் குற்றவாளிதான். சக்கரவர்த்தி என்னை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டதற்கு காரணம் இருக்கிறது.
1: கொஞ்சம் புறுங்கள் இளவரசே. அப்படி தங்கள் மனதில் எண்ணம் உதித்திருந்தால் அது இந்த இலங்கை தீவின் பாக்கியம். அதற்கு பொறுப்பாளியும் தாங்கள் அல்ல, தங்கள் தமக்கையார் இளைய பிராட்டியும் அல்ல, சுந்தர சோழ சக்கரவர்த்தி தான் அதற்கு பொறுப்பாளி. அவரே என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறார். தங்களை இலங்கை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குந்தவை தேவியிடம் இதை பற்றி முதன் முதலில் கூறியவரும் சக்கரவர்த்தி தான். தங்கள் தந்தையின் விருப்பத்தையே தமக்கையார் தங்களிடம் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆகையால் தாங்கள் குற்றவாளி அல்ல.
0: சேனாதிபதி, அப்படியானால் என் தந்தையிடம் போவதற்கு நான் ஏன் தயங்க வேண்டும்? அவரிடம் நடந்ததை நடந்தபடி சொல்லுகிறேன். இதோ இருக்கும் இந்த இரண்டு பேரும் எனக்காக சாட்சி சொல்லட்டும். பிறகு சக்கரவர்த்தி என்ன கட்டளை இடுகிறாரோ அதன்படி நடந்து கொள்வது என் கடமை. பார்த்திவேந்திரன் இப்போது அனல் கக்கும் குரலில் கூறினான்,
2: சேனாதிபதி, ஏதேதோ வெறும் பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறோம். இனியும் மூடி மறைப்பதில் பயனில்லை. இளவரசரிடம் உண்மையை சொல்லியே தர வேண்டும். தாங்கள் சொல்லுகிறீர்களா அல்லது நான் சொல்லட்டுமா?
1: நானே சொல்லுகிறேன், புறுங்கள் என்றார் சேனாதிபதி.
0: அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு கூறினார்,
1: இளவரசே, தங்களுடைய களங்கமற்ற உள்ளத்தை மாசுபடுத்த வேண்டாம் என்று எண்ணியது பயனடையவில்லை. ஒரு விரசமான விஷயத்தை பற்றி தங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரிய பழுவேட்டரையர் இந்த முதிய பிராயத்தில் நந்தினி என்னும் பெண்ணை மனம் புரிந்து கொண்டிருப்பது தங்களுக்கு தெரிந்த விஷயமே. அவள் ஒரு சூனியக்காரி. பயங்கரமான மாயமந்திர வித்தைகள் அவளுக்கு தெரிந்திருக்கின்றன. அவற்றின் உதவியால் பெரிய பழுவேட்டரையரை அவள் தன் காலடியில் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் தன் காலாலிட்ட பணியை இவர் தலையால் ஏந்தி நிறைவேற்றி வைக்கிறார். பழங்குடியில் பிறந்து பல வீரச் செயல்கள் புரிந்த அந்த பெரியவருக்கு விதிவசத்தால் இந்த மாதிரி துர்கதி சம்பவித்து விட்டது.
0: சேனாதிபதி, இது நான் கேள்விப்படாதது அல்லவே. சோழ தேசத்தில் நாடு நகரமெல்லாம் பேசிக்கொள்ளும் விஷயம்தானே என்றார் இளவரசர்.
1: அந்த மந்திரக்காரி நந்தினியின் சக்தி இதுவரையில் பழுவேட்டரையர்களை மட்டும் மாட்டி வைத்துக் கொண்டிருந்தது. இளவரசே, மன்னிக்க வேண்டும். இப்போது அவள் சக்கரவர்த்தியின் பேரிலும் தன்னுடைய மந்திரத்தை போட ஆரம்பித்து விட்டாள். அதனால்தான் இத்தகைய கட்டளையை, தங்களை சிறைப்பிடித்து வரும்படியான கட்டளையை சக்கரவர்த்தி பிறப்பித்திருக்கிறார்.
0: சேனாதிபதி, எச்சரிக்கை. சக்கரவர்த்தியை பற்றி கௌரவக் குறைவாக எதுவும் சொல்ல வேண்டாம். என் தந்தையின் உடம்பில் உயிர் உள்ளவரையில் அவரிடம் கட்டளை எதுவானாலும்

0: எந்த சந்தர்ப்பத்தில் இடப்பட்டாலும் அதுவே தெய்வத்தின் கட்டளையாகும்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: முந்தின இரவு பார்த்திபேந்திரனுடன் உரையாடிய போது இளவரசர் இந்த இலங்கை தீவிலேயே இருக்கணும்னு வாதிட்டாராம் சேனாதிபதி. காலையில கூட அதே கருத்துல தான் இருந்தாராம். ஆனா அந்த பெண் சொன்ன செய்தியை கேட்டதும் தன் கருத்தை மாத்திக்கிட்டு காஞ்சிக்கு போயிடுறதுதான் பாதுகாப்பானது என்பதை உணர்ந்ததாக சொன்னார். ஒரு பித்துக்கொள்ளி பெண்ணை அழைச்சுக்கிட்டு வந்ததையே அவமானமா நினைச்சிருக்கிற பார்த்திபேந்திரன் அவ சொன்ன செய்தியை சேனாதிபதி தன்னோட பகிர்ந்து கல்லைன்னு அறிஞ்சதும் கோபப்பட்டான். அந்த செய்தி பழுவேட்டரையர்கள் சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சதும் வெறியே வந்துடுது அவனுக்கு. இலங்கை யுத்தத்தை ஒரு வழியா முடிச்சிட்டு நாகப்பட்டினத்துல இறங்குவோம், தஞ்சாவூர் போய் அந்த பழுவேட்டரையர்களை ஒரு கை பார்த்துடலாம்னு மாமல்லபுரத்தில் அவன் கத்தின போது மலையமான் அடக்கினதுன்னு நினைவிருக்கும். இப்போ இளவரசரை சிறைப்படுத்த வந்தவங்களை அழிச்சு இந்த இலங்கை தீவிலேயே அவங்களுக்கு சமாதி எழுப்போம்னு துள்ளி குதிக்கிறான். இப்படி துடிப்பாயின்னு தெரிஞ்சுதான் இந்த பெண் கொண்டு வந்த செய்தியை முன்னமேயே உன்னிடம் சொல்லல. நல்லா யோசிச்சு செய்ய வேண்டிய காரியம், அவசரப்படுறதால பயனில்லைன்னு அடக்கிறார் சேனாதிபதி. இளவரசர் கேட்டதும் எதுவும் பேசாமல் ஓட்டம் பிடிச்சா பூங்குழலி. சேனாதிபதியை கேட்டதும் ரெண்டே வாக்கியங்கள்ல அவர் சொல்லிடுறார். இருந்தாலும் கொஞ்சமும் நாகரிகம் இல்லாம ஓடி போனவளை அழைச்சிக்கிட்டு வந்து சொல்ல வைப்பது அவசியம்தானான்னு பார்த்திபேந்திரனுக்கு நிச்சயம் தோணியிருக்கும். என்ன இருந்தாலும் இளவரசர் தம் நிலையிலிருந்து இறங்கி வந்து பெரிய மனசு பண்ணி எனக்காக இன்னொரு தடவை சொல்லுன்னு கெஞ்சினதை கேட்டு பெரிய வேளாரும் உள்ளூர வெறுப்படைஞ்சிருப்பார். சரி, அடுத்தபடியா தம் கடமையை செய்யறதுக்கு ஒத்துழைக்கணும்னு இளவரசர் இந்த ரெண்டு பேரையும் வேண்டிக்கிறார். ஆக இங்கேயும் இருக்க மாட்டார், காஞ்சிக்கும் போக மாட்டார். இந்த திகைப்பிலிருந்து அவங்க மீள்றதுக்குள்ள இலங்கை சிம்மாசனம் விஷயமா முதன் மந்திரி இந்த ஆழ்வார்க்கல்யாணனம் என்ன சொல்லி அனுப்பினார்னு சொல்லி அத்தனை பேரையும் பெருந்திகைப்புல ஆழ்த்திடுறார். நேர்களே, கதையை கேட்டுக்கிட்டு வர நமக்கும் சில ஐயங்கள் எழுந்தாலும் அப்பப்போ அல்லது சற்று பொறுத்து அவற்றுக்கான விளக்கங்களை கல்கியார் தந்துகிட்டு வர்றதை கவனிச்சிருப்பீங்க. இதோ இந்த பகுதியில் ஆழ்வார்க்கடியான தவிர மற்ற எல்லாரும் தத்தம் வழியில் இளவரசரை இழுக்க விரும்புகிறாங்க. சுதந்திரமா திரியிற இந்த ஓடக்கார பெண் தான் தம் மனப்போக்க மதிக்கிறவன்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த பெண் கூட இது பழுவேட்டரையர்களின் சூழ்ச்சியாகத்தான் இருக்கும்னு சொல்லி கோபப்பட்ட போது உன் காதால கேட்டதை மட்டும் சொன்னா போதும்னு கட்டுப்படுத்திடுறார். இது சக்கரவர்த்தியின் கட்டளை, இதுதான் முக்கியம் அவருக்கு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: இனி ஒரு திரையிசை பாடல், பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் சித்ரா குரல்களில்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: ஒரு தொழில இருந்து லாபம் வருதான் நஷ்டம் வருதான்றது பாக்குறது முக்கியமா. நம்ம இந்த தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய வரவுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவாக வரும், அதாவது லாபகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த தொழிலில் செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
2: உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாவேகா தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும் அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைவதற்கான பெரும்பான்மை ஆதரவு தாவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ் கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தாவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் பிசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக பிசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது இடதுசாரி கட்சித் தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன், தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாலை கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம்

0: அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர், மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் மட்டும் நடத்தை நெறிமுறைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த தொகுதிக்கான மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்டு 24ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளிலிருந்து தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை உள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: கோடை வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் வெப்பம் ஓரளவு தணிந்துள்ளது. மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இடிமின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 2 தினங்களாக மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மக்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து ஒருபுறம் தப்பித்தாலும் சாலைகளில் தேங்கிய மழை நீரினால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் மாசி வீதிகளில் இவற்றை நாம் காண முடிந்தது. இதேபோன்று திருப்பரங்குன்றம், திருநகர், அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அவனியாபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் மழை நீர் சூழ்ந்தது. இதனால் இன்று மாநகராட்சி ஊழியர்கள் பணிக்கு வந்து செல்வதிலும் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு வாகனங்களை நிறுத்துவதில் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். இதற்கிடையே அதிகாரிகளுக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கழிவு நீர் உறிஞ்சும் வாகனம் மூலம் நீரை அங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடங்கியது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து மலைப்பகுதிகளில் மழை பெய்ததால் 5 அருவி மற்றும் சிற்றருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து வரத்துவங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. இருப்பினும் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதை விரைந்து முடிக்கவும் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையில் இருந்து பாதுகாப்பாக வைப்பதற்காக தார்ப்பாய் கொண்டு மூடி வைத்துள்ளனர். மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றாா்.

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 6:40:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மனதில் நின்றவை. சலங்கை ஒளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: விவரங்களை எம்புட்டு அருமையா சொன்னாங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குமே.
1: ஆமா முத்தழகு, நெசமாதான். இவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு தெளிவு மட்டும் கிடைக்கல, புதுசா ஒரு தெம்பும் தைரியமும் கிடைச்சிருக்கு.
0: எந்த தொழிலையும் லாப நஷ்டம் இருக்கதாக்கா செய்யும். ஆனா இவர் சொன்ன மாதிரி இந்த பொருளாதார கணக்கீடுகளை நாம சரிவர கடைபிடிச்சோம்னா தொழிலை சிறப்பா நடத்த முடியும்.
1: ஆமா முத்தழகு, சரியா சொன்ன.
0: அப்புறம் என்னக்கா, உங்க தம்பி கிட்ட விவரத்தை எடுத்து சொல்லுங்க. அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கும் புரிய வைங்க. உங்க தம்பி ஆசைப்பட்ட மாதிரியே உணவு பதப்படுத்துற தொழில தைரியமா தொடங்கி கொடுங்க.
1: முத்தழகு, முத வேலையா இந்த நல்ல விஷயத்த இப்பவே போனை போட்டு சொல்லி போடுறேன்.

வளர்ச்சி நிலைகளில் தேவைப்படுகின்றது. இந்த ஊட்டச்சத்துக்களை பயிரானது மண்ணிலிருந்தும் இடக்கூடிய உரங்களிலிருந்தும் பெற்றுக்கொள்கிறது. தானிய பயிர்களை சாகுபடி செய்யும் பொழுது மண்ணின் வளத்தை ஆய்வு செய்து மண்ணின் தன்மை மற்றும் ஊட்டச்சத்துக்களின் அளவை அறிந்து அதன் அடிப்படையில் ஊட்டச்சத்துக்களை அளிக்க வல்ல பல்வேறு ஆதாரங்களை ஒருங்கிணைந்த முறையில், அதாவது இயற்கை, ரசாயன மற்றும் உயிர் உரங்களின் மூலம் சரியான அளவிலும் பயிர்களுக்கு தேவையான தருணத்திலும் அளிக்க வேண்டும். அவ்வாறு ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை பின்பற்றுவதன் வாயிலாக உர உபயோகத்திறன் அதிகரிப்பதுடன் மண்ணில் அங்கக பொருட்களின் அளவு அதிகரித்து மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது. மேலும் விளைச்சல் பெருக்கத்திற்கும் வழிவகுக்கிறது. தானிய பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக இயற்கை உரங்கள். பொதுவாக நாம் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கு இயற்கை உரங்களான தொழு உரம், பண்ணை கழிவு மக்கு உரம், தென்னை நார் கழிவு உரம், மண்புழு உரம் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். இயற்கை உரங்களை பொறுத்தவரை அடி உரமாக இட வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 5 டன் நன்கு மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது மண்ணில் சீராக தூவி உழுதுவிட வேண்டும். மக்கிய தொழு உரத்தில் ஒவ்வொரு 100 கிலோவில் 500 கிராம் தழைச்சத்தும், 300 கிராம் மணிச்சத்தும், 500 கிராம் சாம்பல் சத்தும் உள்ளன. தொழு உரம் கிடைக்காத பட்சத்தில் தென்னை நார் கழிவு உரம், மண்புழு உரம் ஆகியவற்றை ஒரு ஏக்கருக்கு 2 டன் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். தொழு உரங்கள் இடுவதன் மூலம் மண்ணின் கரிமச்சத்தின் அளவை அதிகரிப்பதுடன் ரசாயன உரங்களின் பயன்பாட்டு திறனையும் அதிகரிக்கலாம். அடுத்ததாக உயிர் உரங்கள். உயிர் உரங்கள் விதை நேர்த்தி பொதுவாக வயலிலோ அல்லது மண்ணில் இட்டோ பயிர்கள் பயனடையுமாறு செய்யலாம். விதை நேர்த்தியில் முதலாவதாக அசோஸ் பயிர் இல்லம். அனைத்து தானிய பயிர்களுக்கும் ஏற்ற தழைச்சத்தை நிலைப்படுத்தும் சிறந்த உயிர் உரம் அசோஸ் பயிர் இல்லம் ஆகும். 400 கிராம் அசோஸ் பயிர் இல்லம் நுண்ணுயிர் உரத்தை 500 மில்லி ஆரிய வடித்த அரிசி கஞ்சியுடன் நன்றாக கலக்க வேண்டும். இக்கலவையில் ஒரு ஏக்கருக்கு தேவையான விதையினை நன்றாக கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். இவ்வாறு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் ஒரு ஏக்கரில் 20 முதல் 30 கிலோ தழைச்சத்து மண்ணில் நிலைப்படுத்தப்படுகிறது. இதன் விளைவாக தொடர்ந்து சாகுபடி செய்யும் பயிருக்கு போதிய அளவு தழைச்சத்தினை அளிக்கின்றது. உயிர் உரத்தில் அடுத்ததாக பாஸ்போ பாக்டீரியா. பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தை 400 கிராம் 500 மில்லி ஆரிய அரிசி கஞ்சியுடன் கலந்து அதில் ஒரு ஏக்கருக்கு தேவையான விதையினை நன்றாக கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்தி பிறகு விதைக்க வேண்டும். இவ்வாறு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் மண்ணில் பயிருக்கு கிடைக்காத நிலையில் இருக்கும் மணிச்சத்தை பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிரி கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் வகையில் மாற்றி கொடுக்கிறது. இதன் மூலம் மணிச்சத்து உரத்தின் பயன்பாடு அதிகரிப்பதுடன் உரச்செலவு 15 முதல் 20% குறைகின்றது. அடுத்ததாக மண்ணில் இடுதல். பயிர் விதைகளை உயிர் உரங்களில் கொண்டு விதை நேர்த்தி செய்ய முடியாத பட்சத்தில் இவற்றை விதைப்பு வயலில் ஒரு ஏக்கருக்கு 800 கிராம் என்ற அளவில் 25 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் மற்றும் 25 கிலோ மணலுடன் கலந்து மண்ணில் போதுமான அளவு ஈரப்பதம் இருக்கும் பொழுது இட வேண்டும். அடுத்ததாக ரசாயன உரங்களை பற்றி பார்ப்போம். ரசாயன உரங்களை இடும் பொழுது பொதுவாக மண் பரிசோதனை முடிவின் அடிப்படையில் மண்ணில் இடுதல் வேண்டும். மண் பரிசோதனை செய்யாவிட்டால் பொதுவான பரிந்துரைப்படி தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்களை விதைக்கும் பொழுது அடியுரமாக இட வேண்டும். தழை சத்தை பொறுத்தவரை பாதி அளவை அடியுரமாகவும் மீதமுள்ளதை சரிபாதியாகவும் பிரித்து மேலுரமாக இருமுறை விதைத்த 25வது, 30வது மற்றும் 40, 45வது நாட்களில் இட வேண்டும். பருவமழை சரியாக இல்லாத காலங்களில் மீதமுள்ள தழை சத்தை ஒரே முறையில் மண்ணில் ஈரத்தன்மைக்கேற்ப மேலுரமாக இட வேண்டும். அடுத்ததாக ஊட்டமேற்றிய தொழு உரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நிலத்தில் நாம் இடும் மணிச்சத்தில் சுமார் 20 முதல் 25% தான் பயிர்களுக்கு கிடைக்கின்றது. பெரும்பகுதி பயிருக்கு கிடைக்காத நிலையில் மண்ணின் களித்துகள்களினால் நிலைப்படுத்தப்படுகிறது. அதனால் மணிச்சத்து பயிருக்கு எளிதில் கிடைக்காத நிலையை அடைந்துவிடும். இந்த நிலையினை தவிர்க்க மணிச்சத்தை ஊட்டமேற்றிய தொழு உரமாக இட வேண்டும். ஊட்டமேற்றிய தொழு உரத்தை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். 1 பங்கு ரசாயன உரத்தை 6 பங்கு நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலக்க வேண்டும். பிறகு தண்ணீர் தெளித்து மெழுகு பதத்தில் கூம்பு வடிவில் குவித்து மரத்தடி நிழலில் வைக்க வேண்டும். குவியலின் மேல்புறம் களிமண் அல்லது பசுஞ்சாண கரைசலை பூசி காற்று புகாதவாறு மூட்டம் போட வேண்டும். 1 மாதத்தில் ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாராகிவிடும்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: தானிய பயிர்களுக்கேற்ற ஒருங்கிணைந்த உர மேலாண்மை. தானிய பயிர்களின் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் பெருக்கத்திற்கு 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் அதன் பல்வேறு

0: இதனை பயிர்களுக்கு தேவையான அளவு தழை சத்துடன் கலந்து மண்ணில் சீராக தூவ வேண்டும். இதனால் மணிசத்து வீணாகாமல் பயிருக்கு முழுமையாக எளிதில் கிடைக்கும். எனவே உர உபயோகத்திறனை அதிகரிக்க ஊட்டமேற்றிய தொழு உரமாக இடுவது அவசியமாகும். நுண்ணூட்ட சத்துக்களை எவ்வாறு இடுவது என்பதை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தானிய பயிர்களுக்கான நுண்ணூட்ட சத்து கலவையை ஒரு ஏக்கருக்கு இரவை பயிருக்கு 5 கிலோ மற்றும் மானாவரி பயிருக்கு 3 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து விதைப்பிற்கு பின் மண்ணில் மேற்பரப்பில் சீராக தூவ வேண்டும். இவ்வாறு செய்வதன் வாயிலாக நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் விளைச்சல் இழப்பை தவிர்க்கலாம். எனவே விவசாய பெருமக்கள் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகளை பின்பற்றி தானிய பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் அதிக விளைச்சல் பெறுவதுடன் மண் வளத்தையும் பாதுகாக்க இயலும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாவேக தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும், அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தாவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ்

0: கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தாவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் பிசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக பிசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது இடதுசாரி கட்சித் தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் அவசர முடிவுகள் எடுக்கும் அதிகாரத்தை கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு வழங்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாடு மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர், மாநில தலைமைச் செயலர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளுமாறும், தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்றாலும் நம்பிக்கையை இழக்க கூடாது என்றும் அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 39 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றார். தும்கூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி போலந்தின் சுசானா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் KJ ஏசுதாஸ் பாடியுள்ள பாடல் ரெட்டைவால் குருவி திரைப்படத்திற்காக.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: நேரம் 8:30. திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி மனோ சொர்ணலதா பாடியுள்ள பாடல் வீரா திரைப்படத்திற்காக.

0: இனி இளையராஜா மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி கல்யாண கலாட்டா நாடகம், எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள், நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ரொம்ப நேரமா வாசலையே பாத்துட்டு இருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் வெயிட் பண்றீங்களா மேடம்?
3: எஸ் சார், இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், பொண்ணுங்களை காக்க வைக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சுகம். ச்சே,
2: அப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க மேடம். நானும் ஒரு பொண்ணுக்காக தான் அரை மணி நேரமா வெயிட் பண்றேன், இன்னும் வரல. ஒருவேளை அலங்காரம் இன்னும் முடியலையோ என்னவோ.
3: முதன் முதலா சந்திக்கிற அவசரத்துல அவரோட போன் நம்பர் கூட வாங்க மறந்துட்டேன்.
2: எனக்கும் நான் சந்திக்க போற பொண்ணை

0: ஆறுனு கூட தெரியாது. அடையாளத்தை கூட கேட்டுக்கல மேடம்.
1: ஓ அப்படியா சார்? கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம்.
0: சரி, அவர் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க?
1: பிங்க் கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வரதா சொன்னாரு.
0: ஓ, அப்ப அவர் பேரு
1: மிஸ்டர் ரவி.
0: அப்ப நான் சந்திக்க இருந்த பொண்ணு ரம்யா, நீங்க தானா?
1: எஸ், நான் தான் ரம்யா. ஆமா, நீங்க ரெட் கலர் ஷர்ட்ல போட்டிருக்கீங்க.
0: அதையும் கேக்குறீங்க ரம்யா? வர வழியில வேகமா வந்த கார்காரன் தேங்கி கிடந்த தண்ணியை தூக்கி ஏன் மேல அடிச்சிட்டான்.
1: அச்சுச்சோ. அப்புறம்
0: அப்புறம் என்ன, பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்தேன்.
1: நீங்க என்கிட்ட பேசினது நல்லதா போச்சு, இல்ல நாம ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காமையே போயிருப்போம்.
0: நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கணும்னு இருக்கிறப்ப சந்திச்சுதானே ஆகணும்.
1: நீங்க சொல்றது சரிதான். வாங்க, காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம். உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே.
0: நான் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன், கை நிறைய சம்பளம், அம்மாவும் அப்பாவும் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்.
1: ஓகே, எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எங்க அப்பா கோடீஸ்வரர், எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்.
0: நாம ரெண்டு பேரும் ஏன் சந்திக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சம்மதத்துக்காக தான் அம்மா அப்பா காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: மிஸ்டர் ரவி, எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு.
0: கனவு காணுவது ஒன்றும் தப்பு இல்லை. உங்க கனவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
1: கண்டிப்பா. ரொம்ப வசதி, நிறைய சொத்து, பணம் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்.
0: நீங்க சொல்றத பார்த்தா நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்ன்றீங்க, அப்படித்தானே?
1: அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாதுலாம் நான் சொல்லலை. எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா ரவி?
0: நோனோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியை காதலிக்கணும், அதுதான் என்னுடைய பிரின்சிபல்.
1: எனக்கும் காதல்னா சுத்தமாக பிடிக்காது. மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.
0: மிஸ் ரம்யா, இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: இதுவரை என் மனசுக்கு பிடிச்சவரை நான் சந்திக்கவே இல்லை மிஸ்டர் ரவி.
0: என்ன உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கா?
1: இன்னும் என் மனசு ஒரு முடிவுக்கு வரல.
0: எப்போ வரும்?
1: சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஏன் சில வருடம் கூட ஆகலாம்.
0: சாரி சாரி மிஸ் ரம்யா, என்னால் அவ்வளோ நாள்லாம் காத்திருக்க முடியாது.
1: நான் உங்களை காத்திருக்க சொல்லலையே. என் மனம் உங்களை ஓகேன்னு கூட சொல்லலாம். ஆனால் கட்டுப்பாடு இல்லாத சிட்டுக்குருவியை போல உலகத்தை சந்தோஷமாக சுற்றி வரணும் என் கணவரோட.
0: நான் மகிழ்ச்சியோடு இருக்க ஆசைப்பட்றேன், நீங்கள் சந்தோஷத்தோடு பறக்க ஆசைப்பட்றீங்க. தேங்க்ஸ் ரம்யா, நான் கிளம்புறேன். ரம்யா,
1: என்னை பிடிச்சிருக்கான்னு எதுவும் சொல்லாமல் புறப்பட்டுறீங்களே மிஸ்டர் ரவி.
0: என் மனசு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல மிஸ் ரம்யா.
1: ஓ அப்படியா, அது எப்போ வரும்?
0: சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம். ஏன்?
1: போதும் போதும், சில வருடங்களாக கூட ஆகலாம், அப்படிதானே? என்ன ரவி, ரிப்பீட்டா?
0: நோனோ, உங்களை சந்திச்சதுல நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த விஷயத்தையும் அமைதியாக டீல் பண்ணுறீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: அப்படின்னா என்ன?
0: உங்களை பிடிச்சிருக்கு, உங்க பணக்காரத்தனத்தை தான் எனக்கு பிடிக்கல.
1: நாம வாழ்றதுக்கு அத்தியாவசியமான தேவையே பணம் தானே. ஒரு நிமிஷம் இதை நினைச்சு பார்த்தீங்கன்னா என்ன நிச்சயம் பிடிக்கும்.
0: சாரி மிஸ் ரம்யா, உங்க மனசுக்கேத்த ஒருத்தன் நிச்சயம் கிடைப்பான், அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
1: மிஸ்டர் ரவி, இந்த நல்ல சான்ஸ் இழந்துட்டோன்னு பின்னால நீங்க வருத்தப்பட போறீங்க.
0: இதுல வருத்தப்பட ஒண்ணுமே இல்லையே மிஸ் ரம்யா. உங்க விருப்பத்துக்கு நல்ல ஒரு வேலைக்காரன் கிடைப்பான். நான் வரட்டுமா? பெஸ்ட் ஆஃப் லக்.
1: என்ன சொல்றது, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பாய்.
2: என்னடா தம்பி ரவி, சுத்த கோமாளித்தனமா இல்ல? பொண்ண பார்க்க போகும்போது 10 கேள்வி கொடுப்பியான், அதுல 8 கேள்விக்கு சரியா பதில் சொன்னா அவளை கட்டிக்க சமாதிப்பியான். ஏண்டா இது நடக்கிற காரியமாடா?
0: ஏமா நடக்காதுன்றீங்க, வாழ்க்கையே ஒரு பரீட்சை தானமா?
2: என்னடா தம்பி சொல்ற, போனோமா பொண்ணை பார்த்தோமா பிடிச்சிருந்தா கட்டிக்கிட்டோமான்னு இல்லாம ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகுது?
0: ஏமா ஏமா, நீயே சொல்லுமா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணு நான் பார்த்துருப்பேன்?
2: அன்னைக்கு ஒன்று, போன மாதம் ஒரு 5-6 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன,
0: தனியாக பேசணும் தனியாக பேசணும்னு சொல்லி வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறாங்கம்மா. என்னென்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா?
2: அப்படி என்ன தாண்டா கேட்குறாங்க?
0: ஒரு பொண்ணு கேட்குறா, அமெரிக்க அதிபர் யாருன்னு சொல்லுங்கன்னு.
2: யாருன்னு சொல்லிட்டு போகிறது?
0: அப்போ என்ன, அவள் அவரை கட்டிக்கு போகிறாளா இல்லை என்ன கட்டிக்கு போகிறாளா? இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பாடம் போகட்ட தான் இந்த பரீட்சை.
2: என்ன மோடா தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலப்பா.
3: என்ன மங்களம், என்ன சரிப்பட்டு வரல? உன் பிள்ளை என்னவோ பரீட்சை அது இதுங்கிறான், மேல் படிப்புக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போக போறான்னா என்ன?
0: அப்பா அப்பா, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக போறதில்ல.
2: இங்க பாருங்க, அவன் என்னமோ சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னன்னு நீங்களே அவங்ககிட்ட கேளுங்களேன்.
3: என்னடா தம்பி, யார் பரீட்சை எழுத போறா, என்ன பரீட்சை?
0: அப்பா வேற ஒண்ணும் இல்லப்பா, பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பேன்.
3: அட, இது புதுமையா இருக்க.
0: கேளுங்க, அதுல 10 கேள்வி இருக்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் 4 பதில் இருக்கும், சரியான பதில டிக் செய்யணும், அவ்வளவுதான்ப்பா.
3: ஓஹோ அப்படியா?

0: அஜிரி, ஆமா பாஸ் ஆக எத்தனை மார்க் எடுக்கணும்?
1: ரொம்ப ஒண்ணும் இல்ல, சரியா 8 கேள்விக்கு பதில் சொல்லிட்டா போதும், அப்புறம் ஸ்ட்ரைட்டா தாலி கட்ட வேண்டியதுதான்.
0: ஐடியாவும் நல்லாதான் இருக்கு, உன் பேச்சும் நல்லாதான் இருக்கு.
2: என்னங்க நீங்க அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறீங்க, இது எதுல கொண்டு போய் விடுமோ தெரியலையே.
0: ஏன் மங்களம் பயப்படுற, எல்லாம் கல்யாணத்துல தான் கொண்டு போய் முடியும், நீ ஒன்னும் கவலைப்படாத.
1: ஐயோ அப்பானா அப்பாதான், தேங்க்ஸ் டாடி.
0: ஏன் மங்களம், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமா வேணாமா?
2: என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்லைங்க, நீங்க வேற இப்படி சொல்றீங்களே.
0: அப்போ அவன் வழியிலேயே அவனை விட்டுதான் பிடிக்கணும்.
2: எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி, என் பேச்சுக்கு இந்த வீட்டுல எங்க மதிப்பு இருக்கு?
1: அம்மா உங்க மதிப்பு என்னைக்கும் குறையாது. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா, எனக்காக வாசு காத்துக்கிட்டு
0: இருப்பான். அப்படி என்ன அவசரம்?
1: என்ன அவசரமா, குவெஸ்சன் பேப்பர் தயார் பண்றதே அவன் தானே.
0: அதானே பார்த்தேன், நம்ம பிள்ளைக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வரும்னு.
1: சரி சரி சரி, வரேன்பா வரேம்மா.
2: ஆ போயிட்டு சீக்கிரம் வா. ஏங்க உங்களை தாங்க
0: சொல்லு.
2: ஜோசியர் வந்து 3 பொண்ணுங்களோட ஜாதகம் போட்டோ இதெல்லாம் கொடுத்துட்டு போனாருங்க.
0: என்ன செய்யறது, பாவம் மனுஷன், அவரும் நம்ம வீட்டுக்கு நடையா நடக்கிறாரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் மங்களம், அவரு ஜாதகம் சரியா இல்ல போல இருக்கு.
2: என்னங்க நீங்க, எங்க பாருங்களேன் இந்த போட்டோவை பாருங்களேன், எவ்வளவு அழகா லட்சணமா இருக்காங்க. 10 பொருத்தம் இருக்காங்க.
0: இருந்து என்ன பண்றது, உன் பிள்ளையாண்டான் 10 கேள்வியில 8 கேள்வி சரியா டிக் பண்ணணுங்கிறானே.
2: ஏங்க அவன் தான் பிடிவாத காரணாச்சே, நீங்க கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லக்கூடாதா?
0: மங்களம், இந்த காலத்து பிள்ளைங்களை அவங்க வழியிலேயே போக விட்டுதான் பிடிக்கணும், அது தெரியுமா உனக்கு?
2: ஆமா இதெல்லாம் எனக்கு எங்க தெரிய போகுது, என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும்.
0: அதோட உனக்கு இப்படி புலம்ப தான் தெரியும், எனக்கு பசிக்குதுன்னும் சோறு போடணும்னும் உனக்கு தெரியுதா?
2: அது சரி, சாப்பாடு போடுன்னு நேரடியாவே சொல்லுங்களேன், அதுக்கு ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க?
0: நான் எங்கடி சுத்தி வளைக்கிறேன், அந்த காலத்துல நீ தானடி என்னை வளைச்சு போட்ட.
2: ஐயோ பிள்ளைக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வழி தெரியல, வாய பாருங்களேன் வாய. சரி சரி வாங்க சாப்பாடு போடுறேன்.
0: போ போடு.
1: ஏடா வாசு, 10 கேள்வியை செலக்ட் பண்றதுக்கு ஹோட்டல்ல தான் ரூம் போடணுமா? இது உனக்கே அநியாயமா படல.
3: ஹலோ, இந்த ரூமை பத்தி உனக்கு தெரியாது, இந்த ரூம்ல கதை டிஸ்கஸ் பண்ண எல்லா சினிமாவும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கு, இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது?
1: அடே அடே, அப்ப நான் பொண்ணு தேடர்லயும் சில்வர் ஜூப்ளி தானா?
3: ஏண்டா நீ பேச மாட்டே, மூளைய கசக்கி நான் கேள்வியை செட்டப் பண்ணி கொடுத்துருவேன், நீ அதை வச்சு பொண்ணை செலக்ட் பண்ணிடுவியா, அப்படித்தானே?
1: டே டே கோச்சுக்காதர் மாப்பிள, எல்லாம் என் நேரம்டா.
3: உன் நேரத்துக்கு என்னடா குறைச்சல், பொண்ணுங்களா பார்த்து தள்ளுற.
1: ஏன் சொல்ல மாட்ட, பொண்ணுங்களாடா அவங்கெல்லாம் ஏதோ வானத்திலேருந்து குதிச்ச தேவதைங்கன்னு
3: நினப்பு. சரிடா மாப்பிள, ரொம்ப டயர்டாயிடுச்சு, உடனே ஐஸ்கிரீம் வர சொல்லு.
1: டேய் பாவி, இது 3வது ஐஸ்கிரீம்டா, ஐயோ என் பணம்லாம் ஐஸ்கிரீமா கரையுதே.
3: காக்கா மாதிரி கரையாதே, கேள்வி பதில் ரெடி ஆயிடுச்சு, அதோ ஐஸ்கிரீம் வந்தாச்சு, நான் இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கேள்வி பேப்பரை நீ படிச்சு முடிச்சிடு, ஓகேவா?
1: ஏண்டா இந்த கேள்விக்கெல்லாம் நீ சொல்ற பதில் சரியா இருக்குமாடா?
3: எவனுக்கு தெரியும்.
1: என்னடா இப்படி சொல்ற?
3: டேய் ரவி, நான் செலக்ட் பண்றது தான் சரியான பதில், அவ்வளவுதான்.
1: டேய் டேய், என்ன இந்த வம்பலையும் மாட்டி விட்டுறாதரா.
3: நம்பினா கெடுவதில்லை, எதுக்கும் இதை ஒரு 10-15 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க.
1: ஜெராக்ஸா, எதுக்குடா?
3: இது செட் ஆகலைனா இன்னொருத்திக்கு கொடுக்கலாம் இல்லையா?
1: கரெக்ட் கரெக்ட், அதுவும் சரிதான்.
3: நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதரா ரவி, இது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா இருக்குன்னு உனக்கு தோணலையாடா?
1: டேய் வாசு, இப்போ பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணங்கிறதே ஒரு விளையாட்டாக தாண்டா போச்சு.
3: ஏண்டா அவங்க வாழ்க்கையில் மட்டும் நீ விளையாடலாமா?
1: இல்லடா வாசு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக பேசி பார்க்குறோம்.
3: அது தானடா இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு.
1: ஓகே ஓகே, ஒரு பொண்ணு சொல்கிறா தனியாக பேசி பார்ப்போம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கோங்கிறா.
3: வேண்டாண்டா ரவி, எனக்கு என்னவோ பயமாக இருக்குடா, நீ போகிற பாதை சரியில்லைன்னு தாண்டா எனக்கு தோணுது.
1: கவலையே படாத நண்பா, எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்காமலா போவா?
3: உன் நம்பிக்கைக்கு என் வாழ்த்துக்கள்டா. சரி சரி வாடா போலாம்.
1: ஓகே வா வாசு போலாம்.
4: அங்கிள், என்ன அவசரமா வர சொன்னீங்களே, என்ன விஷயம் அங்கிள்?
0: அப்பா வாசு முதல்ல உட்காரு. வாசு, நம்ம ரவி போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, எங்களுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல.
2: அடடே வாசுவா, வா வா, நல்ல வேளை நீ இங்க வந்த. ஏண்டாப்பா ரவிக்கு நீயாவது புத்தி சொல்ல

0: கூடாதா?
1: அவன் பிடிவாத குணம்தான் எல்லாருக்கும் நல்லா தெரியுமே ஆண்டி.
2: இங்க பாரு வாசு, இது வரைக்கும் 10-15 பொண்ணுங்களை பார்த்துட்டான், ஒரு பொண்ணு கூட செலக்ட் ஆகலங்கிறான்.
3: ஏம்பா, இவன் மனசுல என்னதான் நினைக்கிறான்னே எங்களுக்கு தெரியலையப்பா.
2: ஒரே பிள்ளைன்னு அளவுக்கு மீறி இவர் கொடுத்த செல்லாம் அது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு வாசு.
1: கவலைப்படாதீங்க ஆண்டி, ரவிக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லா தெரியும். வேணும்னா பாருங்களேன், சட்டுன்னு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறான்.
3: என்னமோ வாசு, உன் வாக்கு நல்லபடியா பழிக்கட்டும்பா.
1: உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்ல மருமக வரத்தான் போறா. நீங்க வேணும்னா பாருங்களேன்.
2: வாசு, நீ தான்ப்பா அவனை எப்படியாவது திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்.
1: கண்டிப்பா ஆண்டி, அவனை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா ஆண்டி?
2: நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாசு.
3: உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் போல இருந்துச்சுப்பா, அதனால தான் வர சொன்னோம்.
1: வரேன் ஆண்டி.
2: போயிட்டு
3: போயிட்டு வாப்பா.
4: வாடா வாசு. என்னடா, ஒரு வாரமா ஆளையே காணோம், ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது.
1: ஆபீஸ் விஷயமா ஒரு சின்ன டூர்டா, அவசரத்துல உங்ககிட்ட கூட சொல்ல முடியல. சாரிடா மாப்ள, உன்னோட பெண் பார்க்கும் படலம் அதெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு?
4: எல்லாம் அண்டர் லெவல்ல தான்டா இருக்கு.
1: என்னடா ரவி இப்படி சொல்ற?
4: அதை ஏன்டா மாப்பிள கேக்குற? ரெண்டு நாளைக்கு முன்னால சங்கீதான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன்.
1: அவ உன்னை பாட சொன்னாளா?
4: அப்படி கேட்டிருந்தாதான் பரவாயில்லையே, அவ என்னையே கேள்வி கேட்டாடா.
1: அப்படி போடு, சரியான போட்டிடா.
4: என்ன நக்கலா? டேய், அவ என்கிட்ட ஒரு கேள்வி பேப்பரை கொடுத்து சரியான பதில டிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாடா.
1: நல்லா மாட்டிக்கிட்டியா? அப்புறம் நீ என்ன பண்ண?
4: அதை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா.
1: அந்த கேள்வி பேப்பர்ல அப்படி என்ன கேள்வி தான்டா இருந்துச்சு?
4: என்ன இருந்துச்சா? நாம செட் பண்ணோமே அதே கேள்வி பேப்பர் தான்டா அது. அதை பார்த்ததும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு.
1: டேய் ரவி, நல்லா பாத்தியாடா? நாம செட் பண்ண பேப்பர் அவ கைக்கு எப்படா போச்சு? போக சான்ஸே இல்லையேடா.
4: அதையும் அவளே சொல்லிட்டாடா. 10 நாளைக்கு முன்னாடி பிரியான்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல.
1: நல்லா இருக்கே, நான் எங்கடா பார்த்தேன்?
4: இவன் ஒருத்தன், அந்த பிரியாவும் இவளும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
1: ஓ, கதை அப்படி போதா? உன்னை பழி வாங்க அவ இவகிட்ட பேப்பரை கொடுத்துட்டாளா, அப்படிதானே?
4: அப்படியே தான். என் நேரமே சரியில்லடா வாசு.
1: நீ இப்படி கேள்வி பேப்பரை தூக்கிட்டு பொண்ணுங்களை பார்க்க போறியே, அதுதான்டா சரியில்லை. நேரம்லாம் நல்லா தான் இருக்கு. டே ரவி, இந்த ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கலாம். பேசாம நீ அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டு வாழறத தவிர வேற வழியே இல்லைன்னு தோணுது. இந்த விஷயத்துல நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன்டா. விளையாட்டா நினைச்சது எங்க விபரீதம் ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா.
4: டேய், நானே பயப்படல. சரி, கவலையை விடு, எல்லாம் நல்லபடியா தான் முடியும்.
1: டே ரவி, எனக்கு நீ ஒரு உறுதி கொடுக்கணும்டா.
4: கர்ணங்கிட்ட குந்தக கேட்ட மாதிரி என்கிட்ட வரம் கேட்கற, அப்படித்தானே? தந்தோம் நண்பனே, கேள்.
1: இனிமே இந்த பரீட்சைய இன்னும் ஒரு பொண்ணுகிட்ட தான் வைக்கணும், சரியா?
4: ஓகே, இனிமே வைக்கிறது தான் கடைசி பரீட்சையா இருக்கும். போதுமா?
1: தாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்.
4: ஆமா, ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உன் மேரேஜ் எந்த லெவல்லடா இருக்கு?
1: அப்பா அம்மா பார்த்த பொண்ணுகிட்ட போன்ல தான் பேசினேன். எங்க ரெண்டு பேர் மனமும் ஒத்து போச்சு, ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சும் போச்சு.
4: டேய் டேய் படுபாவி, இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியடா.
1: இப்பதானடா கல்யாண பேச்சே தொடங்கி இருக்கு, ஓரளவு முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சேன்.
4: தங்கச்சி என்னடா செய்யறா?
1: சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 3 மாச ட்ரைனிங்ல அவளை அமெரிக்கா அனுப்ப திட்டமிட்டு இருக்காங்களாம். என்ன செய்யலான்னு யோசிக்கிறா. பாக்கலாம்.
4: வாசு, செம்ம நியூஸ் சொல்லிருக்கடா, சூப்பர்டா. முதல்ல ட்ரீட், ஓகேவா?
1: விட மாட்டியே. சரி வா, போலாம்.
5: வாங்க மிஸ்டர் ரவி, போன்ல சொன்ன மாதிரி சரியான நேரத்துல வந்துட்டீங்களே.
4: எஸ் மிஸ் சரிகா, நான் எப்பவுமே பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்றவன்.
5: ஓ குட், நல்ல பழக்கம் தான். உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மிஸ்டர் ரவி.
4: நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எஸ் மிஸ் சரிகா, திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: திருமணம் வாழ்க்கையில ஒரு முறை நடக்கும் பந்தம், ஆனா அது 1000 காலத்து பயிர்.
4: எக்ஸாக்ட்லி, சரியா சொன்னீங்க. நம்ம திருமணத்தை நிச்சயிக்க போறது ஒரு பரீட்சை.
5: பரீட்சையா? அது என்ன பரீட்சை?
4: வெரி சிம்பிள், 10 கேள்விகள் அடங்கிய ஒரு பேப்பரை உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன். ஒவ்வொன்றுக்கும் 4 பதில் இருக்கும், அதில் சரியான பதிலை நீங்கள் டிக் பண்ணணும்.
5: அட, வித்தியாசமாக இருக்கே. சரி, பாஸ் ஆக எத்தனை மார்க் எடுக்கணும் மிஸ்டர் ரவி?
4: 8 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் கல்யாணம் தான்.
5: அப்படியா? எங்க கேள்வி பேப்பரை கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம்.
4: இந்தாங்க மிஸ் சரிக்கா.
5: நான் பதில் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
4: கொஞ்சம் என்ன, எவ்வளோ வேணால் தெரிஞ்சுக்கலாம்.
5: உங்களை பற்றி சில கேள்விகள். உங்களுக்கு சமைக்க தெரியுமா?
4: நீங்க சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிறேன்.
5: அப்படின்னா தெரியாது. ஓகே, வெங்காயம் கிலோ

0: என்ன வில?
1: போதும் சரிக்கா, போதும். கண்ணு கலங்குது.
0: கர்ச்சீஃப் தரட்டுமா கண்ணை துடைச்சிக்கிறதுக்கு? சரி, நாம ரெண்டு பேரும் சினிமா பாக்கிறதுக்கு போறோம்.
1: சரி,
0: ஒரு டிக்கெட் தான் கிடைச்சது. அப்போ நீங்க என்ன செய்வீங்க?
1: பேசாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். பிளாக்ல டிக்கெட் வாங்கி எதுக்கு வீண் செலவு செய்யணும்?
0: அப்படியா? சரி, நாம வீட்டுக்கு திரும்பினா எங்கேயாவது ஒரு இடத்துல காஃபி குடிக்க நிப்பாட்டுவோம். மீண்டும் ஒரு தடவை சினிமா பார்க்க வரணும், அதுக்கு பெட்ரோல் செலவு, நேரம் கிடைக்கணும். அதனால நம்ம பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு சினிமா பார்த்துட்டே வந்துடலாமே.
1: பொருளாதார

0: கணவன் ஒரு நல்ல டாக்டரா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன அபிப்பிராயம்.
1: சாரி மிஸ் சரிகா, எனக்கு நேரம் ஆகுது, பதில டிக் பண்ணிட்டீங்களா?
0: ஓ அதை மறந்துட்டேன், சாரி. ஒன் மினிட், இதோ இப்ப கொடுத்துடுறேன்.
1: என்ன சரிக்கா, அது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள டிக் பண்ணிட்டீங்க.
0: மிஸ்டர் ரவி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க கேள்வியை பார்த்தேன், என்ன இது, பப்புக்கு போவீங்களா, வீக்கெண்டை எப்படி கழிப்பீங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு?
1: இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தப்பா தெரியல, இந்த காலத்து பொண்ணுங்க இப்படிதான் இருக்காங்க.
0: சாரி மிஸ்டர் ரவி, எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க. பொண்ணுங்களை மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ்.
1: தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் மிஸ் சரிகா.
0: இந்தாங்க உங்க க்வெஸ்சன் பேப்பர், வீட்டுக்கு போய் பதில பார்த்துட்டு ராத்திரி 10 மணிக்குள்ள ரிசல்ட் சொல்லுங்க.
1: உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது?
0: யோசிக்க வேணாம், உங்களோட க்வெஸ்சன் பேப்பர்லயே என்னோட போன் நம்பரை எழுதி வச்சிருக்கேன், ஓகேவா?
1: இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, இருந்தாலும் உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல மிஸ் சரிகா.
0: ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்குவீங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ரவி.
1: பாய் மிஸ் சரிகா.
2: ஏண்டா தம்பி ரவி, அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததுல இருந்து பேய் எரிஞ்ச மாதிரி இருக்கியே, அப்படி என்னடா தம்பி அங்க நடந்துச்சு?
1: ஆடா போங்கம்மா, எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒண்ணும் வேணாம்.
2: ஏங்க இங்க கொஞ்சம் வாங்களேன், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, நம்ம புள்ள ஒரு மாதிரியா பேசுறான் பாருங்களேன்.
3: என்ன என்ன என்ன என்னாச்சு? என்ன ரவி, உடம்பு உடம்பு சரியில்லையா?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் குழப்பமா இருக்கு அவ்வளவுதான்.
2: அப்போ என் பிள்ளைய என்ன சொல்லி குழப்பிட்டாலோ தெரியலையவ.
3: ஐயோ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு, நீ சொல்லு தம்பி அங்க என்ன நடந்துச்சு?
1: அப்பா சம்பளம் எவ்வளவுன்னு கேப்பான்னு பார்த்தா, சமைக்க தெரியுமான்னு கேக்குறாப்பா.
2: இவ்வளவுதானா, நான் இருக்கும்போது என் புள்ள ஏன் சமைக்கணும்?
3: அடடா, இப்படி செல்லம் கொடுத்த செல்லம் கொடுத்தே அவனை கெடுத்துட்ட. இப்படிதான் சீரகம் வாங்கிட்டு வாடான்னா சோம்பு வாங்கிட்டு வந்து நிக்கிறான்.
2: ஆமா, நீங்க மட்டும் என்னவா மின்சார பில்ல கட்டிட்டு வாங்கன்னா எந்த மின்சார ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கட்டிட்டு வரணும்னு கேட்ட ஆளுதானே நீங்க, எங்களுக்கு தெரியாதாக்கும்.
3: இப்ப அது குத்தி காட்டுறதுக்கு இதான் நேரமா?
1: சரி சரி விடுங்க, உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. மத்ததை பத்தி எல்லாம் கேட்டா கூட பரவாயில்லம்மா, வெங்காயம் என்ன விலைன்னு தெரியுமான்னு கேட்டாமா, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல.
2: ஐயோ விடுறா ரவி, இவ இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, பொண்ணுங்களுக்கா குறைச்சல்?
1: அவ்வளவு சும்மா விடக்கூடாதுமா. அம்மா மேஜர் டிராயர்ல ஆன்சர் பேப்பர் வச்சிருந்தேனே, பாத்தீங்களாமா?
2: என்ன பேப்பர், எந்த பேப்பரையும் நான் பாக்கலையேப்பா.
1: அப்பா நீங்களாவது பாத்தீங்களாப்பா?
3: ஏன்பா, நீ வச்சதே தெரியாது, அப்புறம் எங்க இருந்து நான் பாக்குறது?
1: அந்த பேப்பர் இருந்தாதான்ப்பா அவ ஆன்சர் டிக் பண்ணது கரெக்டா இல்லையான்னு
2: தெரியும். தம்பி எங்க பாரு, இந்த இந்த பேப்பர் என்ன பாரு.
1: இது இல்லம்மா, இது கேள்வி பேப்பரோட ஜெராக்ஸ், இந்த வீட்டுல எதுவுமே தேடும் போது கிடைக்காது.
3: இங்க பாரு ரவி, நாளைக்கு பொறுமையா தேடி பாத்துக்கலாம். இப்போ மனசு சரியில்லை, முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடுப்போ.
1: இல்லப்பா 10 மணிக்குள்ள ரிசல்ட் சொல்லி ஆகணும். அப்பா 4 வார்த்தை அவ மனசை குத்தும்படியா சொல்லணும்ப்பா. இதுல வேற அவ கோவக்காரியா பிடிவாதக்காரியா?
2: தம்பி கோபம் இருக்கிற இடத்துல தாண்டா குணம் இருக்கும், பிடிவாதம் இருக்கிற இடத்துல தான் பாசமும் இருக்கும். உன்ன மாதிரி
1: ஏன் பேச மாட்டீங்க, நீங்களும் ஒரு பொம்பளை தானே.
3: ஏன்பா, அவளை உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா முதல்ல அத சொல்லு.
1: அவ பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கல.
2: ஏன்பா ரவி, இந்த கேள்வி பேப்பரை எல்லாம் தூக்கி வீசிட்டு நாங்க பாக்குற பொண்ண கட்டிக்க கூடாதா?
3: ஆமாண்டா ரவி, நாங்க உனக்கு நல்லது தானடா சொல்லுவோம்.
1: என்ன இது, இந்த ஆன்சர் பேப்பர் எங்க தேடியும் கிடைக்கல, இப்ப என்ன செய்யறது?
2: ஓ தம்பி தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, வேணும்னா வாசவ வர சொல்லட்டுமா?
1: அவன் எதுக்குமா?
3: ரே அந்த செல்போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு, முதல்ல போய் அதை.
1: வரேன் வரேன் வரேன். ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான் பேசுறேன். ஓ நீங்களா, மணி 10 ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வாய்ஸ் கட்டாய் கேக்குது, இல்ல சிக்னல் சரியில்லை போல, இருங்க கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க.
2: ஏங்க உங்களை தாங்க, அந்த பொண்ணா இருக்குமோ?
3: அவன் ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கும் போதே அது உனக்கு தெரிய வேணாமா?
2: வெளியே வரும்போது எப்படி வருவானோ என் புள்ள தெரியலையே.
3: உன் புள்ள உன் புள்ள மாதிரியே தான் வருவான்.
2: ஏங்க இனிமே இப்படியே விட்டா சரிப்படாதுங்க, சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான்.
3: கவலைப்படாத மங்களம், எல்லாம் சரியா போயிடும். நீ வேணா பாரு, இந்த பொண்ணை பார்த்தது தான் அவனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வரப்போகுது.
2: என்ன டேர்னிங் பாயிண்ட்டோ, அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்கிறது தான் என் பாயிண்ட்.
3: என்னோட பாயிண்ட்டும் அதுதான். உன் புள்ள ரூமை விட்டு வெளியே வந்தா தான் அவன் பாயிண்ட் என்னன்னு நமக்கு தெரியும்.
2: ஆண்டவன் பாயிண்ட்டு எப்படி இருக்க போகுதோ?
3: எல்லாம் நல்ல பாயிண்டா தான் இருக்கும், அதுவும் நமக்கு சாதகமான பாயிண்டா தான் இருக்கும். இப்போ சாப்பாடு போடணுங்கிறது தான் என் பாயிண்ட்.
2: புள்ள வந்த பிறகுதான் சாப்பாடு, இது என் பாயிண்ட்.
3: இது ரொம்ப நல்ல பாயிண்டா இருக்க.
4: என்னடா ரவி, உடனே ஓடி வாடான்னு கூப்பிட்டேன், இங்க வந்தா

0: ஆ, பேசாம இருக்க.
1: என்ன பேசுறதுன்னே தெரிலடா வாசு.
0: அப்போ 10வது படையெடுப்பும் படு தோல்வியில் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு.
1: அதான் இல்லை, அவ 10 கேள்விக்கும் சரியான பதிலை டிக் பண்ணிட்டாடா மாப்பிள.
0: அப்புறம் என்ன, இனிமே கல்யாணம் தானடா ரவி?
1: அதான் யோசிக்கிறேன், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா வாசு, அவ திங்கிங்கே வேற மாதிரி இருக்குடா.
0: அதை பத்தி நீ ஏன்டா திங்க் பண்ற? போக போக எல்லாம் சரியா போயிடும்.
1: அப்படிங்கிற, சரி பாப்போம்.
0: டேய், லட்சியம் அது இதுன்னு சவால் விட்ட, இப்ப ஒரு பொண்ணு 10 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டா அப்புறம் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு?
1: அச்சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வாசு, நான் சொன்னது சொன்னதுதான்.
0: ஆமா, அவ எப்படிடா 10 கேள்விக்கு சரியா பதில் டிக் பண்ணா?
1: அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே அவ புத்திசாலி பொண்ணாதான்டா இருக்கணும்.
0: இருக்கலாம். ஆமா, நீ ரிசல்ட்டை சொன்னபோது அவ ஏதாவது சொன்னாளா?
1: சொன்னாடா, அதுதான் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு மாப்பிள.
0: ஓ, மனசை நோகடிக்கிற மாதிரி அவ அப்படி என்னடா சொன்னா?
1: நீங்க வச்ச பரீட்சையில நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா நான் வச்ச பரீட்சையில நீங்க தோத்துட்டீங்க ரவின்னு என்னை கவுத்துட்டாடா.
0: கவுத்துட்டாளா? அதுக்கு நீ என்னடா சொன்ன?
1: மனைவியாக போறவங்க கிட்ட தோக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்டா.
0: டேய் மாப்பிள, சரியான பதில்டா. அப்போ அவ கவுந்திருப்பாளே. சரி சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. டே ரவி, அவ பேர் என்னடா?
1: சரிக்கான்னு சொன்னா.
0: அடே, நீ சரி சரின்னு தலையாட்டுறதுக்கு ஒருத்தி வந்துட்டான்னு சொல்லு.
1: போடா வாசு.
0: நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா?
1: ஹலோ அப்பாவா?
2: ஆமாம் பா ரவி. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. வர 10ஆம் தேதி அன்னைக்கு கல்யாணம்.
1: என்னப்பா இது, நாள் ரொம்ப கம்மியா இருக்கப்பா.
2: அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்களாம்ப்பா. திருச்செந்தூர் முருகன் கோயில வச்சு கல்யாணம். அது சரி, இப்ப நீ எங்க இருக்க?
1: நான் வாசுவோட இருக்கேன்ப்பா.
2: சரி சரி, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம், நீ வாசுவை கூட்டிட்டு உடனே வந்துரு.
1: சரிப்பா சரிப்பா, வாசு வாடா வீட்டுக்கு போலாம்.
0: என்னடா ரவி, அங்கிள் தானே போன்ல? என்ன ஏதோ நாள் கம்மியா இருக்குன்னு பேசிட்டு இருந்த?
1: ஆமாண்டா, 10ஆம் தேதி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க.
0: அடப்பாவி, கல்யாணத்துக்கு தேதியே குறிச்சாச்சா? எவ்வளவு நல்ல விஷயம், என்கிட்ட சொல்லக்கூட முடியல இல்லை உன்னால?
1: டே டே டே, சாரிடா, எல்லாம் ஒரு த்ரில்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான். கோவத்தை தூக்கி உடப்பில் போட்டு நீ எங்கூட வீட்டுக்கு வா, போகலாம்.
0: உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, வா. வீட்டுக்கு போனதும் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
1: மாப்பிள்ள, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படக்கூடாது, வா போகலாம்.
0: ஓகே வா.
3: ஏங்க, ஒரு வழியா நம்ம புள்ள கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க.
4: எல்லாம் எங்க அப்ப முருகனோட செயல்.
3: என்னங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் எவ்வளவு பொருத்தமா அழகா இருக்காங்க பாருங்களேன்.
4: ஆமா மங்களம், நம்ம கண்ணே பட்டுடும் போல இருக்கு.
3: கல்யாணம் பண்றதுக்குள்ள நம்ம புள்ள நம்மளை என்ன பாடுபடுத்திட்டான். அப்பா பா பா பா பா.
5: என்னங்க, என் கூட கொஞ்சம் வாங்களேன், ஒரு முக்கியமானவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்.
1: அப்படியா இருந்த விஐபி, நான் கண்டிப்பா அவரை பார்த்தே ஆகணுமே. சரிக்கா,
5: இவரை யாருன்னு உங்களுக்கு தெரியலையா?
1: என்ன விளையாடுறியா? ஓ, இவர் தான் நீ சொன்ன விஐபியா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
0: டே டே டே, உண்மையை சொல்லி தொலையேண்டா.
1: உனக்கு இவனை இப்போதான் தெரியும், ஆனால் எனக்கு 25 வருஷமா தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா படித்தவங்க, போதுமா?
5: அவ்வளவு தானே அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்? அவர் என்னோட பிரதர்னு உங்களுக்கு தெரியுமா?
1: என்ன ஜோக்கா, அவனுக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாதே.
0: இல்லடா ரவி, என் சித்தப்பாவோட ஒரே பொண்ணு தான் இந்த சரிக்கா.
1: இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாடா.
0: சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல, அவ்வளவுதான். சிங்கப்பூர்ல பிறந்தவ, சித்தப்பாவும் சித்தியும் இப்ப இல்லை. பிசினஸ கூட இவளே பாத்துக்கிறா.
1: அடிக்கடி சிங்கப்பூருக்கு வேலை விஷயமா போயிட்டு வருவேன்னு சொல்வியே, அது சரிக்காவை பார்த்துட்டு வரதுக்கு தானா?
0: ஆமாண்டா, சரிக்காவுக்கு ஒரு நல்ல பையனா தேடிட்டு இருந்தோம்.
5: மத்தத நான் சொல்றேன்னா, உங்களை பத்தி அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க. என்னோட அண்ணன் எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்கு தான் எனக்கு தெரியும்.
0: ஆமாண்டா ரவி, என்ன இருந்தாலும் உன் மனசுக்கும் பிடிக்கணும்னு தான் நான் அவளை வர சொன்னேன். நீயோ லட்சியம் அது இதுன்னு பிடிவாதமா இருந்த.
1: ஆனா சரிக்கா தான் என்ன இது வரைக்கும் பாக்கலையாடா வாசோ.
5: இல்லையே, காஃபி ஷாப்ல வச்சு நான் உங்களை தூரத்துல இருந்து பாத்துட்டேனே.
0: இதுவும் என் ஏற்பாடுதான்.
1: ஏண்டா இவ்வளவும் செஞ்சுட்டு சும்மா ஒன்னும் தெரியாதவ மாதிரி. டே வாசு, டேய் பெரிய நடிகண்டா நீ. டேய்,
0: 1000 பொய்ய

0: சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துறது தப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்களேடா.
1: ஓஹோ அப்படிங்களா? அப்ப நீங்க எத்தனை போய் சொன்னீங்க சார்?
0: அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்பதான் உன் லட்சியப்படி சரிக்கா கிடைச்சிட்டாலே.
2: தம்பி ரவி, வாசு நடத்தின நாடகத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குப்பா.
1: அப்பா அம்மா நீங்களுமா?
3: தம்பி, உன் பிடிவாத குணத்தை மாத்த எங்களுக்கு வேற வழி தெரியலடா.
0: டே ரவி, உனக்கும் சரிகாவுக்கும் கல்யாணம் நடத்த இப்படி ஒரு திட்டம் போட்டோம்.
1: ஓஹோ, திட்டம் கூட போட்டீங்களா? டேய், இன்னும் என்னென்ன திட்டம்னு சொல்லண்டா.
4: ஹாய் ரவி, நல்வாழ்த்துக்கள்.
1: ஏண்டா வாசு, இவங்கடா இங்கே வரா? நல்ல வேளை கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்னடா அது, எல்லாம் ஒரே சஸ்பென்ஸா இருக்கு.
0: ஹாய் சங்கீத், சும்மா கையை வீசிட்டு வர, கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: டே வாசு, சங்கீத்துங்கிற சங்கீதாவை இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமாடா? என்னடா நடக்குதுங்க
0: மாப்பிள்ள? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளே இந்த சங்கீதா தான்.
1: அடேய், தலையே சுத்துதுரா எனக்கு. அன்னைக்கு சங்கீதா என்ன வர சொன்னது, நான் போய் அவளை பார்த்தது
0: எல்லாமே நம்ம செட்டப் தான்டா. உன் பிடிவாத குணத்தை மாத்துறதுக்கு நாங்க போட்ட ஷாக் நாடகம். இத சங்கீதா கிட்ட சொன்ன போது அவ ஓகே சொல்லிட்டா.
1: ஏண்டா வாசு, உன் நாடகத்துல இன்னும் ஏதாவது சீன் இருக்கா?
3: ஏன் பா ரவி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லாரும் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவோம்.
2: ரவி பாத்தியா, உன் பிடிவாத குணத்தை மாத்த எத்தனை பேர் நடிக்க வேண்டியதாயிடுச்சு.
0: சங்கீத், இப்போவாவது நீ கொண்டு வந்த அந்த கிஃப்ட கொடு.
3: இந்தாங்க ரவி.
1: என்ன இது, வெயிட்டே இல்ல.
0: ஏய், முதல்ல பிரிச்சு பாருடா.
1: என்ன இது? ஏண்டாப்பா, இந்த பரீட்சைக்கு நான் வரலப்பா. டே வாசு, நீ ஏ படி.
0: அக்னி பரீட்சையில் ஜெயித்தது யார்? 1 ரவி, 2 வாசு, 3 சரிகா, 4 சங்கீதா. இதை யார்கிட்ட கொடுக்கறது?
3: ஏன் எல்லாரும் தயங்குறீங்க? எங்கிட்ட கொடுங்க. இப்படி நானே டிக் பண்றேன்.
0: பாத்து ஆண்டி, தைரியமா டிக் பண்ணுங்க.
3: இந்த 4 பேருமே இல்ல.
5: அப்பா, நாங்க தப்பிச்சோம்.
2: ஏமங்களம், சீக்கிரம் சொல்லு, என்ன முழிக்கிற, உனக்கு தெரியலையா?
3: எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. சாட்சாத்
2: யாரு? யாரு ஜெயிக்க போறது? யாரு?
3: சாட்சாத் இந்த செந்தில் ஆண்டவர் தான்.
6: இதுவரை கேட்டது கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள்.
7: நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி, தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
8: யே ஆகாஷ்வாணி ஹை, அகில பாரதிய பிராதேசிக் லோக் சங்கீத் எவம் சுகம் சங்கீத் காரியக்ரம் கே அந்தர்கத் ஆஜ் ஹம் ஆப்கோ ஸ்ரீ ராஜேஷ் சோதாதர் கே குஜராத்தி லோக் கீத் சுன்வாயங்கே. சோதாதர் ராஜேஷ் ஜகதீஷ் சந்திர அம்தாபாத் குஜராத் கே ஏக் ஜானே மனே குஜராத்தி லோக் காயக் ஆர் லோக் நிருத்ய நிர்தேஷக் ஹை. உன்னோனே குஜராத்தி பாஷா மே ஸ்நாதக் கி டிகிரி ஹாசில் கி ஹை ஆர் ஏக் கலாகார் கே தோர் பர் சங்கீத் ரேடியோ ஆர் டெலிவிஷன் கே சாத் சக்ரிய ரூப் சே ஜுடே ரஹே ஹை. கரீப் 80 சே ஜியாதா குஜராத்தி ஆல்பமோ ஆர் கை டிவி ஆர் ரேடியோ மன்சோ பர் அப்னி பிரஸ்துதியோ கே ஜரியே உன்னோனே லோக் கலாவோ கே க்ஷேத்ர மே அஹம் யோக்தான் தியா ஹை. வே லோக் நிருத்ய ஆர் காயன் கே க்ஷேத்ர மே அந்தர் விஸ்வவித்யாலய ராஜ்ய ஆர் ராஷ்ட்ரிய யுவா உத்சவ மே கை பார் விஜேதா ரஹ சுகே ஹை. இஸ்கே அலாவா உன்னோனே பூரே பாரத் மே கை பிரதிஷ்டித் விஸ்வவித்யாலயோ ஆர் சாஸ்கிருதிக் உத்சவோ மே நிர்ணயக் ஜஜ் கி பூமிகா பி நிபாயி ஹை. ஸ்ரோதாவோ, அப் சுன்தே ஹை ஸ்ரீ ராஜேஷ் சோதாதர் கே ஆகாஷ்வாணி கே 90 வர்ஷ் கி பிரசாரண யாத்ரா பர் அப்னே விசார்.
9: नमस्कार दोस्तों, आकाशवाणी को गौरवशाली 90 वर्ष पूरे करने पर हार्दिक बधाई. यह भारतीय संगीत और संस्कृति का एक प्रकाश स्तंभ है. आकाशवाणी के साथ मेरी यात्रा सचमुच यादगार रही है. मैं अहमदाबाद गुजरात से राजेश सोढ़ातर कामना करता हूं कि आने वाले वर्षों में भी इसे निरंतर सफलता मिलती रहे. अस्तु.
8: आज के कार्यक्रम का आरंभ श्री राजेश गुजराती लोकगीत आवी रूड़ी अजवाली रात से कर रहे हैं. आवी रूड़ी अजवाली रात एक प्यारा गुजराती लोकगीत है जो प्यार, प्रकृति और चांदनी रात की कोमल भावनाओं को खूबसूरती से चित्रित करता है.